5:28 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலாவின் குரலில் சாந்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

கொள்வதென்ன சேனை அசுரர் குணவு செய்ய கொடிந்தான் கொள்வதென்ன தேவர் குரல் கேட்டு

5:38 ஆகுது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் குரலில், வாலியின் வரிகளில், அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 26 நாள், 2026 வருடம் அக்டோபர் மாதம் 13 நாள் செவ்வாய்க்கிழமை. நாள் ஒரு குரல் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: தீய சொற்கள் தீமைகளையே உண்டாக்குவதால் தீயவை தீயை விட கொடுமையானவை என அஞ்சப்படும். குறள் எண் 202 அதிகாரம் தீவினை அச்சம்.
1: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
0: தீய சொற்கள் தீமைகளையே உண்டாக்குவதால் தீயவை தீயை விட கொடுமையானவை என அஞ்சப்படும். குறள் எண் 202 அதிகாரம் தீவினை அச்சம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இரு மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் விவகாரங்கள் குறித்து விஜயவாடாவில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று சென்னையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம்.

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ச அனிதா சோபியா மார்க்ரெட் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் எத் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம் இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. வலைத்தளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா? 10:02 மனம் விரும்புதே, நேயர் விருப்ப பாடல்கள். 11:02 மணித்திருநாடு, துர்கா பூஜை, மேற்கு வங்காளம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். பனிரெண்டு 10 ஸ்நேகிதியே, ஒரு நாளையே மகிழ்ச்சியாக்க நீங்கள் பின்பற்றும் ரகசியம் எது? 1 மணிக்கு நலம்தானா? சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பொது நல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும். 2 மணிக்கு குக்கு, நேர் விருப்ப பாடல்கள். 3:02 திரை அருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1965 வருடம் வெளிவந்த பாடல்கள் கேட்கலாம். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு, நேர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமழை. 9:30 இலக்கிய சாரல். முதுமொழி காஞ்சி கூறும் வாழ்வியல் சிந்தனைகள். 10:00 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் இதுவரை கேட்டது எமது

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில மணி துளிகளில் எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ச அனிதா சூபியா மார்க்ரெட் அவர்கள்.

0: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
2: 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் சமண முனிவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தனித்துவம் பெற்ற நூல். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பு இதற்குண்டு. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது இதன் பெருமைக்குச் சான்று. சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது என்ற வரிகளாலும், பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்ற பாடலினாலும் நாலடியாரின் பெருமையை அறியலாம். தன்மானமும் உயர்ந்த பண்பும் உடைய சான்றோர்கள் தமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர் எளிய நிலையை அடைந்திருக்கும் போது துன்புறுத்த மாட்டார்கள் என்ற உயரிய அறத்தை கூறும் நாலடியார் பாடல் இது. பகைவர் பணிவிடம் நோக்கித் தகவுடையார், தாமேயும் நாணி தலைமைச் செல்லார்கானாய், இளம்பிறை ஆயக்காள் திங்களைச் சேரா, தனங்கு அருந்துப்பின் அரா. அதாவது, இயற்கையில் ஒரு வியப்பான உண்மை உண்டு. வானில் உலாவரும் ராகு கேது என்ற பாம்புகள் வானில் முழுநிலவாக, அதாவது பௌர்ணமியாக சந்திரன் ஒளி வீசும் போதுதான் அதை விழுங்கச் செல்லுமாம். அதே சந்திரன் தேய்ந்து மிக மெலிதான இளம்பிறையாக இருக்கும்போது அந்த பாம்பு சந்திரனை தொடக்கூட செய்யாதாம். அதைப்போல உலகத்தில் சிறந்த பண்புகள் உடைய சான்றோர்கள் தங்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் நலிவடைந்து பலமிழந்து பணிந்து போகும் சூழலில் இருந்தால் இதுதான் சமயம் என்று அவர்கள் மீது பாய்ந்து போர் செய்ய மாட்டார்கள். அப்படிச் செய்ய அவர்களது நட்பண்பே வெட்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிடுமாம். இந்த உன்னதமான வாழ்வியல் நெறிக்கு நம் தமிழ் இலக்கியத்தில் கம்பநாடன் காட்டிய ஒரு நெஞ்சை அள்ளும் போர்க்களக் காட்சி மிகச்சிறந்த ஒப்புமையாகும். இலங்கை போர்க்களத்திலே ராமபிரானும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். ராவணன் சாதாரண மனிதரல்ல, 20 தோள்களும் 10 தலைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க வீரன், திசையானைகளை வென்றவர். ஆனால் அன்றைய போரில் ராமபிரானின் கணைகள் ராவணனின் மகுடங்களை சிதறடித்தன. அவரது கையில் இருந்த வில் முறிந்து கீழே விழுகிறது. அவரது தேரும் தகர்க்கப்படுகிறது. பகைவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை தந்த ராவணன் இப்போது ஆயுதம் ஏதும் இன்றி தேரும் இன்றி வெறும் தரையில் தலை குனிந்து கவசங்களும் அற்று பலமிழந்து நிற்கிறார். ராமர் நினைத்திருந்தால் அன்றே அந்த வினாடியே தன் அம்பை செலுத்தி ராவணனை கொன்றிருக்க முடியும். ஏனெனில் சீதையை சிறையெடுத்த பெரும் பகைவன் போர் என்று வந்துவிட்டால் பகைவனை அழிப்பதுதானே உலக நீதி. ஆனால் அங்கேதான் ராமபிரான் என்ற பண்பாளரின் அறநெறியை நாலடியார் சொன்ன தகவுடையார் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக ராமர் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் பலமிழந்து நிற்கும் எதிரியை தாக்குவது வீரமல்ல, அது அறமும் அல்ல என்று ராமபிரானின் நற்பண்பு அவரை தடுக்கிறது. கம்பன் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். ஆழ்வகை உற்ற போர்க்களத்து அமரர் வென்றவனை வாழ்வகை உற்ற வில்லியும் நோக்கி வாடினை போலும் என்கிறார். ராவணனே, நீ களைத்துப் போய்விட்டாய் போலும் என்று பரிவோடு பார்க்கிறார் ராமபிரான். பார்த்துவிட்டு உலகப் புகழ்பெற்ற அந்த அறவார்த்தையைச் சொல்கிறார். இன்று போய் நாளைப் போருக்கு வா, ஆயுதமின்றி நிற்கும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன். இன்று உன்னுடைய அரண்மனைக்குச் செல், நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், புதிய ஆயுதங்களையும் தேரையும் எடுத்துக்கொண்டு நாளை போர்க்களத்திற்கு வா என்று அனுப்பி வைக்கிறார். இப்போது நாலடியார் பாடலையும் இந்த இராமாயணக் கதையையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், ராவணன் இளம்பிறைப் போல பலமிழந்து நின்றபோது ராமபிரான் என்ற பண்பாளர் ராவணனை கொள்ளத்தன் கைகளால் தாக்க முற்படாமல் பின்வாங்கினார். சான்றோர்கள் எப்போதும் பலசாலியோடுதான் மோதுவார்களே தவிர பலவீனமானவர்களை வீழ்த்தி தன் வீரத்தை காட்டமாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக பொருத்துகிறது பாருங்கள் நம் தமிழிலக்கியம். இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு தீமை செய்தவர்களோ அல்லது நம் எதிரிகளோ பலமிழந்து சிரமத்தில் இருக்கும்போது அவர்களை பழிவாங்க இதுதான் சமயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அதுவே உண்மையான அறிவுடைமை. இத்தகைய உயரிய பண்பை

0: நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று

உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அவமானமும் கற்பிப்பது வலி அல்ல, நம் வாழ்க்கை பாதைக்கான புதிய வழி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியன் திருநெல்வேலி.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்க பூக்கள் நிகழ்ச்சிக்காக. யார் ஒருவர் மற்றவர்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் ஒரு கட்டத்தில் தனக்கான முன்னேற்றத்தை காணாமல் இருப்பார்கள். கிடைக்கும் ஒவ்வொரு நொடியையும் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக KJS தாஸ் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

நேர்வழி இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேர்கள் இணைந்திருப்பது வணக்கு பூக்கள் நிகழ்ச்சிக்காக. யாரையும் உங்களோடு ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. உங்களின் தனித்திறமை நிச்சயம் உங்களை உயர்த்தும்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நபிக்கெந்தன் சலவாத்தை சொல்லு, மதீனத்து மண்ணுக்கு மேல் நீ தவழ்ந்து அந்த மக்கத்து மலருக்கு என் சலா.

வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நதிக்கெந்தன் சலவாத்தை சொல்லு. வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நதிக்கெந்தன் சலவாத்தை

0: எனது வாழ்க்கை முழுமையாக என்னால் கட்டமைக்கப்படுகிறது என்று நம்புங்கள். அப்போதுதான் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்த முடியும். நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள். தொடர்வது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

நெய்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நடந்துகிட்டே இந்த நேரத்துல

0: உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: காலநிலை மாற்றத்தின் காரணமாக மழைப்பொழிவில் ஏற்படும் கால மற்றும் இடம் மாறுபாடுகள், நீண்ட கால மழையின்மை, அதிக வெப்பநிலை மற்றும் மண்ணின் ஈரப்பத குறைவு ஆகியவை வறட்சியின் தாக்கத்தை மேலும் அதிகரிக்கின்றன. குறிப்பாக மானாவாரி வேளாண்மையில் வறட்சி நேரடியாக பயிர் வளர்ச்சி, மகசூல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை பாதிக்கிறது. எனவே குறைந்த நீரை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை பாதுகாப்பதற்கான வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது மிகவும் அவசியமாகும். அதிக அளவு மானாவாரி சாகுபடி செய்யப்படும் இடங்களில் குறைந்த நீரில் அதிக மகசூல் என்ற நோக்குடன் மழைநீரை சேமித்தல், மண் ஈரப்பதத்தை பாதுகாத்தல், வறட்சியை தாங்கும் ரகங்களை தேர்வு செய்தல், சரியான விதைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை ஆகியவற்றை கடைபிடித்து வறட்சியினால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கலாம். வறட்சி நிலைமையில் மண்ணில் கிடைக்கும் குறைந்த நீரை திறம்பட பயன்படுத்தி பயிரின் வளர்ச்சியையும் மகசூலையும் பாதுகாப்பதே வறட்சி மேலாண்மையின் முக்கிய நோக்கமாகும். வறட்சிக்கேற்றவாறு பயிர்களை தேர்வு செய்வது முக்கியம். குறுகிய கால பயிர்களான உளுந்து மற்றும் பாசிப்பயிர் வகைகளை தேர்வு செய்யலாம். சோளம், மக்காச்சோளம், கம்பு போன்ற வறட்சி தாங்கக்கூடிய பயிர்களை பயிர் செய்யலாம். காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய சிறுதானிய பயிர்களான திணை, சாமை, குதிரைவாளி, பனிவரகு பயிர் செய்யலாம். எண்ணெய் வித்து பயிர்களில் எள், சூரியகாந்தி மற்றும் கடலை பயிர் செய்யலாம். நெற்பயிரில் கோ 53, ஆடுதுறை 53, அண்ணா R4, TKM 15, உளுந்து பயிரில் பம்பன் 8, பம்பன் 11, பம்பன் 12, பாசிப்பயிரில் பம்பன் 5, பம்பன் 7, கோ 8, கோ 9, பருத்தியில் BPT 2, VPT 3, SVBR 7, சோளப்பயிரில் K12, K13, கோ 34, மக்காச்சோள பயிரில் கோ HM 8, கோ HM 11, கோ HM 12, VGHM 2, குதிரைவாளியில் மதுரை 1, அத்தியந்தல் 1, திணை மற்றும் பனிவரகு பயிரில் அத்தியந்தல் 1, அத்தியந்தல் 2, சாமையில் கோ 4, அத்தியந்தல் 1, வரகு பயிரில் அத்தியந்தல் 1, சூரியகாந்தியில் கோ H 3, கோ H 4, கோ H 5, கோ SFV 5, எள் பயிரில் VRI 4 மற்றும் VRI 5 போன்றவை வறட்சிக்கேற்ற குறுகிய கால பயிர் ரகங்கள் ஆகும். முன்பருவ மழை விதைப்பு என்பது பருவமழை முழுமையாக தொடங்குவதற்கு முன் கிடைக்கும் முதல் பயனுள்ள மழையை பயன்படுத்தி மண்ணில் போதுமான ஈரப்பதம் ஏற்பட்டவுடன் பயிர் விதைகளை விதைக்கும் முறையாகும். இது குறிப்பாக மானாவாரி வேளாண்மையில் வறட்சியை தவிர்க்க உதவும் முக்கியமான காலநிலை தாங்கும் தொழில்நுட்பமாகும். சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், துவரை, உளுந்து, பாசிப்பயறு, நிலக்கடலை, எள், பருத்தி போன்ற மானாவாரி பயிர்களில் பொருத்தமான சூழ்நிலைக்கு ஏற்ப முன்பருவ மழை விதைப்பை மேற்கொள்ளலாம். அகலச்சால் பாத்தி முறையில் உயரமான அகல பாத்திகளிலும் பயிரிடப்படுகிறது. இந்த முறை மழை நீரை திறம்பட பயன்படுத்தவும் அதிகப்படியான நீரை வெளியேற்றவும் உதவுகிறது. மண்ணில் நீர் தேங்குவதையும் குறைத்து வேறு பகுதிக்கு ஏற்ற காற்றோட்டத்தை ஏற்படுத்துகிறது. விதைகளை பொட்டாசியம் குளோரைடு அல்லது பொட்டாசியம் பை கார்பனேட் கரைசலில் கடினப்படுத்தி விதைப்பதால் விதைகள் வறட்சியை தாங்கி வளரும். விதை அமிர்தம் கலந்து விதைக்கலாம். வயலில் மூடாக்கு பயன்படுத்தி நீர் ஆவியாவதை குறைத்து மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க வேண்டும். 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை வறட்சி காலங்களில் பயிர்களில் தெளிக்கலாம் அல்லது 1% PPFM கரைசலை வறட்சி காலங்களில் தெளிக்கலாம். இந்த தொழில்நுட்பங்கள் காலநிலை மாற்றத்திற்கேற்ற நிலையான மற்றும் காலநிலை தாங்கும் வேளாண்மையை உருவாக்குவதற்கும் விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் வருமானத்தை பாதுகாப்பதற்கும் முக்கிய பங்காற்றுகின்றன. பொதுவாக பயிர் வளர்ச்சிக்கு தேவையான தழை, பனி, சாம்பல் போன்ற முக்கிய 3 சத்துக்களில் சாம்பல் சத்தான பொட்டாஸ் உரம் முக்கியமானது. நமது மண்ணில் சாம்பல் சத்து அதிக அளவில் தான் உள்ளது. ஆனால் மண்ணில் இருந்து 2% சாம்பல் சத்து மட்டுமே பயிர்கள் எடுத்துக்கொள்கின்றன. எனவே மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தை மண்ணிலுள்ள நுண்ணுயிர்கள் பல்வேறு செயல் திறன்களால் அமிலத்தை உற்பத்தி செய்து நீரில் கரையும் சாம்பல் சத்தாக மாற்றி பயிர்களுக்கு தர உதவுவதுதான் திரவ வடிவிலான பொட்டாஸ் பாக்டீரியா. இந்த பொட்டாஸ் பாக்டீரியா மண்ணில் வெப்பநிலை 15 டிகிரியிலிருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரை நன்கு வளரக்கூடியது. இது குறைந்தபட்ச அமிலத்தன்மை உள்ள மண்ணிலும் அதிகபட்ச காரத்தன்மை உள்ள மண்ணிலும் தாங்கி வளரக்கூடியது. இந்த நுண்ணுயிர் மண்ணில் அதிக அளவு உவர்தன்மை இருந்தாலும் கூட நன்றாக வளரக்கூடியது. இந்த நுண்ணுயிர் பாக்டீரியா மற்றும் பூஞ்சாணங்களால் உண்டாகும் நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாத்து பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறது. பயிர்களில் வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்து பயிர்கள் செழிப்பாக வளர உதவுகின்றன. இதனால் மகசூல் 25% அதிகரிக்கிறது. அடியுரமாகவும் இலைவழி தெளிப்பாக

0: ஆகவும் பொட்டாஸ் உரத்தை மேலில் ஊற்ற வேண்டும். தற்போது பொட்டாஸ் உரம் விலை உயர்ந்துள்ளதால் அதற்கு மாறாக திரவ வடிவிலான பொட்டாஸ் பாக்டீரியாவை பயன்படுத்தலாம். இதனால் செலவும் குறையும், சுற்றுப்புறமும் பாதுகாக்கப்படும். அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களில் 500 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாட்டில் வடிவத்தில் கிடைக்கிறது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 41 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 41% முதல் 78% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி.
1: இன்று அறிவியல் விஞ்ஞானிகள் காற்றில் இருந்து நீரை உருவாக்கும் கருவிகளையும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் தொழில்நுட்பங்களையும் உருவாக்கியுள்ளனர். லார்ஜ் சென்சார்கள் குழாய் கசிவை கண்டறிந்து தண்ணீர் வீணாவதை தடுக்கின்றன. எனினும் அறிவியல் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நாம் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும்.
0: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
1: சீகா.
0: நேயர்களே, இனி இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள்.
2: அகில இந்திய வானொலி திருநெல்வேலி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் பேச போகும் தலைப்பு ஈரநில பாதுகாப்பு. நீரும் நிலவும் இணையும் ஒரு வித்தியாசமான அதே சமயம் அதிமுக்கியமான இயற்கை அமைப்பை நாம் பார்த்திருப்போம். நன்னீரும் நிலமும் சந்திக்கும் சதுப்பு நிலங்கள், ஏரிகள், குளங்கள், தாமிரபரணி நதியின் ஆற்றுப்படுகைகள்,

0: கழிமுகங்கள், உப்பக்குழிங்கள் இவற்றை சூழலியலாளர்கள் ஈரநிலங்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் நீரை வடிகட்டி நிலத்தடி நீரை சேமித்து தூய்மைப்படுத்தி தரும் இயற்கை வடிகட்டிகள் தான் இந்த ஈரநிலங்கள். ஆனால் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் நாம் இந்த ஈரநிலங்களை தரிசு நிலங்கள், பயனற்ற சேற்று நிலங்கள் என்று தவறாக கருதி அவற்றில் குப்பைகளை கொட்டி ஆக்கிரமித்து கான்கிரீட் கட்டடங்களாக மாற்றி வருகிறோம். 1971 பிப்ரவரி 2 அன்று ஈரான் நாட்டின் ராம்சார் என்ற நகரில் உலக நாடுகள் கூடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட ஈரநிலங்களை ராம்சார் தளங்கள் என்று அழைக்கின்றோம். ஆனால் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் மற்றும் ராம்சார் அமைப்பின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் சுட்டிக்காட்டும் உண்மை நம் நெஞ்சை உலுக்குகிறது. காடுகளை விட 3 மடங்கு வேகத்தில் உலகெங்கும் ஈரநிலங்கள் அழிந்து வருகின்றன. 1970 முதல் இன்று வரை உலகில் இருந்த இயற்கை ஈரநிலங்களில் சுமார் 35% வரை நிரந்தரமாக அழித்துவிடப்பட்டன. உலக அளவில் அழிவின் விளிம்பில் இருக்கும் பல்லுயிரினங்களில் 25%-க்கும் அதிகமான உயிரினங்கள் இந்த நன்னீர் மற்றும் ஈரநில அமைப்புகளை சார்ந்தே வாழ்கின்றன. ஈரநிலங்கள் அழிந்தால் வெறும் தண்ணீர் தேக்கம் மட்டும் குறைவதில்லை, உலக பருவநிலையே தலைகீழாக மாறும் அபாயம் ஏற்படுகிறது. ஈரநிலங்கள் என்பது நீர் தேங்கி நிற்கும் குட்டைகள் அல்ல, அவை மனித குலத்திற்கு செய்யும் சூழலியல் பணிகள் ஈடு இணையற்றவை. கடும் மழை அல்லது புயல் அடிக்கும் போது ஒரு பஞ்சு போல செயல்பட்டு உபரி வெள்ள நீரை தன்னுள் உறிஞ்சி தேக்கி வைப்பவை இந்த ஈரநிலங்களே. ஈரநிலங்களில் உள்ள நாணல், கோரைப்பொருட்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்கள், நீரில் உள்ள நச்சு உலோகங்கள், ரசாயனங்கள் மற்றும் கழிவுநீர் மாசுகளை இயற்கையாகவே வடிகட்டி நிலத்துக்குரிய தூய நீராக மாற்றுகின்றன. சதுப்பு நிலங்களும் ஈரநிலங்களும் உலக நிலப்பரப்புகளில் வெறும் 6% மட்டுமே உள்ளன. ஆனால் அவை உலக காடுகள் அனைத்தையும் விட 2 மடங்கு அதிகமான கரியமில வாயுவை தங்கள் மண்ணிலும் தாவரங்களிலும் சேமித்து வைக்கின்றன. ஈரநிலங்களை அழித்தால் அவை பல நூற்றாண்டுகளாக சேமித்து வைத்திருந்த கொடிய கார்பன் மீண்டும் காற்றில் கலந்து புவி வெப்பத்தை எகிறச் செய்யும். நமது திருநெல்வேலி மண் இந்த ஈரநில அமைப்பில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது. நமது நெல்லை மண்ணில் அமைந்துள்ள கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் சர்வதேச ராம்சார் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாபெரும் ஈரநில பொக்கிஷம். 1000 கணக்கான வலசை பறவைகளுக்கு இது தாய் வீடாக விளங்குகிறது. ஈரநிலங்கள் என்பவை நிலமும் நீரும் சந்திக்கும் வெறும் எல்லைகள் அல்ல, அவை நிலத்தின் தாகத்தை தீர்த்து மனித குலத்தை பாதுகாப்பதில் வெள்ளத்திலிருந்து காக்கும் கேடயங்கள் போன்றவை. ஈரநிலங்களை நாம் காத்தால் அவை நம்மை பெரு வெள்ளத்திலிருந்தும் வறட்சியிலிருந்தும் பாதுகாக்கும். ஈரநிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள், அவற்றை பாதுகாப்பதே மனித குலத்தின் கடமை. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்புல நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் உற்சாகம் நிறைந்ததாகவும் நம்ம வச்சிருக்கிற ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கின பயணமாகவும் தான் நமக்கு அமையும். அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சக்ஸஸையும் சந்தோஷத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள்

நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.

0: மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய புதிதாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க, எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க, தான் ஒரு சிறு தொழில் தொடங்கணும், ஒரு குடிசை தொழில் தொடங்கணும், ஒரு கைவினை பொருள் தயாரிக்கணும், அல்லது ஏதாவது வாங்கி விற்கிற வியாபாரம் தொடங்கணும், அல்லது இ சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர், ஜெராக்ஸ் கடை இது போன்ற சர்வீஸ் யூனிட் தொடங்கணும்னா அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன கடனுதவி திட்டங்களை மத்திய மாநில அரசு வச்சிருக்காங்கன்னு நம்ம தொடர்பா பேசிட்டு வர்றோமா. இன்று வந்து பொதுவான கருத்துக்கள், நேற்று வரைக்கும் என்னென்ன கடனுதவிகள்னு சொல்லியிருக்கோம், இப்ப அந்த பொருட்களை தயாரித்த பிறகு எப்படி மார்க்கெட் பண்ணலாம், முதல்ல எப்படி கணக்கு வழக்கெல்லாம் வைக்கணும், தேவையான லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரி விஷயம் அந்த பக்கத்துல இருக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் என்னென்ன கிடைக்குது, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணலாம்ன்ற பொதுவான விஷயங்களையும் கற்றுக்கொள்ளணும். ஒரு தொழிலதிபரோ அல்லது ஒரு வியாபாரியோ தனக்கு சுற்றி இருக்கிற ஊர்கள்ல என்னென்ன பொருள் கிடைக்குது, எப்படி பேக் பண்ணலாம், நம்ம பக்கத்துல விமான நிலையம் இருக்கா, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா, துறைமுகம் இருக்கான்றத தெரியணும். இன்று அதை பத்தி பேசலான் இருக்கோமா?
1: சரிங்க சார், சொல்லுங்க. நேயர்களுக்காக நாங்களும் கேட்கிறோம்.
0: நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை பத்தி என்னென்ன பொருட்கள் இங்கே தயாராகுது, எங்கெங்கு தொழில் தொடங்கலாம், அதுக்கு சப்சிடி, பின்தங்கிய ஒன்றியங்கள், பிளாக்குகள் எவை, இதை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். என்னென்ன லைசன்ஸுகள் எடுக்கணும், ஏன் சிறு தொழில் பதிவு பண்ண பாடணும், கட்டணம் கட்டணும்னா அதுக்குரிய இலாக்காவில் அப்ரூவல் படணும், உணவு பொருள் தயாரிக்கணும்னா அந்த உணவு துறையில பதிவு எண் வாங்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிட்டு வந்தோம். இன்று நமக்கு அருகில் உள்ள தென்காசி, தூத்துக்குடி இவையெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டமாக பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் இருந்து நம்முடைய இந்திய அரசும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் அதை ஒரே மாவட்டமாக தான் வைத்திருந்தாங்க. காலப்போக்கில் ஜனத்தொகை அதிகரித்ததால் இதிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தையும் அதன் பிறகு சிறிது காலத்திற்கு முன்பு தென்காசியும் பிரித்தாங்க. அதே போல் பூகோள ரீதியில நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியை சுற்றி இருக்கக்கூடிய இடம்தான் கன்னியாகுமரி. இந்த நான்கு மாவட்டங்களும் 65,50,000 பேர் வசிக்கிறாங்க. இதர மாநிலங்கள்ல இருந்து 500,000 பேர் வந்து பணிபுரியறாங்க. இந்த நாலு மாவட்டங்களுமே சுற்றுலா மாவட்டம். தினந்தோறும் விமானத்து மூலமாகவும், கப்பல் மூலமாகவும், கார்கள் மூலமா, பஸ் மூலமா, ரயில்கள் மூலமா திருச்செந்தூருக்கும், திருநெல்வேலிக்கும், கன்னியாகுமரிக்கும், இந்த அருகில் உள்ள குற்றாலம் போன்ற பகுதிகளுக்கும் ஏராளமான அருவிகளை, ஏராளமான சுற்றுலா மையங்களை இந்த நாலு மாவட்டம் வைத்திருக்கிறதுனால சுற்றுலா சார்ந்த எந்த தொழிலையும் நம்ம செய்ய சொல்றோம். அப்ப வட மாநிலங்கள்ல இருந்தும் இதர மாவட்டங்கள்ல இருந்தும் 500,000 பேர் தினந்தோறும் இந்த நாலு மாவட்டத்துக்கு வந்துட்டு போறாங்க. மிகப்பெரிய சுற்றுலா மையமா இந்த நாலு மாவட்டம் இயங்குது. நாம் என்ன பொருள் தயாரித்தாலும் இந்த நாலு மாவட்டத்துல விற்பனை செய்து விடலாம். இதை நல்லா புரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா அங்க நிறைய கைத்தறி, இசைத்தறி, ஆயத்து ஆடைகள் தயாரிப்பு, உணவு பொருட்கள் தயாரிப்பு, அதே போல பல்வேறு விவசாய பொருட்கள், தேங்காயிலிருந்து நிறைய பொருட்கள், தேங்காய் நார்லிருந்து பொருட்கள், இப்படி நிறைய விவசாயம் சார்ந்த தொழில்களை அங்க பண்றாங்க. அது நெல் முதல் ஆரம்பித்து பழங்கள் காய் வரைக்கும் போகுது. அதே போலத்தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அதை பற்றி நம்ம விரிவா பேசியிருக்கோம். அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்துல எக்ஸ்ட்ராவா உப்பு ஏற்றுமதிக்கான பேக்கிங் மெட்டீரியல்கள், ஏற்றுமதி கப்பல்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை தயாரிப்பது, அப்படி பிரிண்டிங் ப்ரெஸ், சுற்றுலா நிறைய சுற்றுலா வர்றதுனால சுற்றுலா சார்ந்த தொழில்கள், உணவு சார்ந்த பொருட்கள்

0: இப்படி நிறைய அங்க விளையுது. அங்க விவசாயமும் ரொம்ப சிறப்பா இருக்கு, அதுக்கு உணவு பதப்படுத்தல் செய்து அனுப்புறாங்க. அதே போல் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டா, எக்ஸாம்பிள், எங்கு பார்த்தாலும் ரப்பர் தோட்டங்கள், தென்னை மரம், இந்த நான்கு மாவட்டத்தைய பனை மரம். இப்படி இந்த நாலு மாவட்டமும் ஏறக்குறைய ஒரு மாவட்டம் போல் ஒன்றோடு ஒன்று இணைந்த மாவட்டங்கள். இங்கும் பனை பொருட்கள் கிடைக்கும், அடுத்த தூத்துக்குடியிலையும் கிடைக்கும். இந்த மூணு மாவட்டத்துல தயார் பண்ணி தூத்துக்குடி மூலமா கப்பல்ல அனுப்புவாங்க. நமக்கு எல்லா வசதியும், இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் ரயில்களும் பஸ்களும், துருவா பம்பாய்க்கு பஸ் இருக்கு, அசாமுக்கு ட்ரெயின் இருக்கு, குஜராத்துக்கு ட்ரெயின் இருக்கு, டெல்லிக்கு ட்ரெயின் இருக்கு. இன்னைக்கு காலையில பொருட்களை ஏத்துறாங்க, 36 மணி நேரத்துல அது டெல்லிக்கு போய் சேர்ந்துருது அந்த பொருட்கள். அதுபோல் அரியலூர் தூத்துக்குடி விமான நிலையம் 3 மணி நேரத்துல, நம்ம திருவனந்தபுரம் விமான நிலையம் 2.5 மணி நேரத்துல, மதுரையில விமான நிலையம். அருமையா விமானத்தில் செல்லக்கூடிய பொருட்களை உடனுக்குடன் எடுத்து சென்றலாம். அது மாதிரி தூத்துக்குடி இங்க தமிழ்நாட்டுல இருக்கு, விழிஞ்சம் கேரளாவில் திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கு, அங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போனா கொச்சி இருக்கு. எல்லா நாட்டு கப்பல்களும் அங்க வந்து போகுது. எப்படி தூத்துக்குடி மிகப்பெரிய துறைமுகமோ, இங்க கப்பல் இல்லை, 15 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க ஏசி கப்பல். இந்த இங்கிருந்து இளநீர், பல்வேறு வகை பொருட்களை அனுப்பணும், கெட்டு போயிடாம இருக்கணும் அப்படின்னா உடனே 3 மணி நேரத்துல அவங்க கேரளா வழியாக கொச்சி கொண்டு போயிடுவாங்க. அங்க எல்லா வகையான கப்பல்களும் வந்துட்டு இருக்கோம். அப்படி நம்முடைய திருநெல்வேலி, அதை சுற்றியுள்ள பகுதிகள், நம்முடைய எந்த பொருள் தயார் பண்ணாலும் இந்த 4 மாவட்டங்களில் நிற்கலாம், இதர மாவட்டங்களுக்கு உடனுக்குடன் அனுப்பலாம், இந்தியாவின் பல மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு அனுப்பலாம். உலகம் முழுவதும் அனுப்பதற்கு கப்பல் வசதியும் விமான வசதியும் இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்துதான், இதை பற்றி எல்லாம் அறிந்த பிறகு நீங்கள் தொழிலை தொடங்குங்கள் என்று சொல்கிறேன். காரணம், ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகு மார்க்கெட்டிங்க்கு கஷ்டப்படக்கூடாது. ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகு அதை வேண்டிய ரா மெட்டீரியல் எங்கே வாங்குவது என்பது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இயந்திரங்கள், நீங்கள் இயந்திரங்களை தேர்வு செய்யும் போது, என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1987 மே மாதம் ஒரு பெரிய கம்பெனிக்காக அவர்கள் பல்வேறு பவுடர்களை தயாரிப்பவர்கள், சின்ன 100 கிராம், 200 கிராம், 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, இந்த அளவுக்கு பவுச் பேக்கிங் என்று சொல்வார்கள். அந்த இயந்திரத்திலே அந்த பவுடரை நிரப்பி, அந்த கவரை, கவர் தயாரிக்கப்பட்டு வந்த கவரை, அந்த ரோலை அதில் மாட்டிவிட்டால் நம்ம என்ன வேணுமோ அந்த சைஸுக்கு சரியாக வரும். அந்த 200 கிராம் என்றால் 200 கிராம் பேக்கிங் ஆகி கட் பண்ணி அந்த தயாரித்த பொருள் 200 கிராம் பாக்கெட் தனியாக வந்து கீழே விடும். இந்த பவுச் பேக்கிங் கமிஷன், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு தொழில். நாங்கள் போன நேரத்தில் அகலமான 2 அடி அகலமான கவர் தயாரிக்கக்கூடிய இயந்திரம் இருந்தது, அதை விலை கொடுத்து வாங்கி வந்து விட்டோம். இங்கே தயாரிக்கும் போது மின்சார கட்டணம் ஒரு மாதத்திற்கு 2 லட்சம் வருகிறது. லாபமே 2 லட்சம் தான், மின்சாரத்திற்கு போய்விடுகிறது. புத்திசாலியாக நாங்கள் சிறிய ஒரு 1/2 அடி 1/4 அடி அகலம் உள்ள இயந்திரத்தை வாங்கி இருக்க வேண்டும். அந்த தயாரிப்பு போதும், பெரிய இயந்திரம் தயாரித்து ரெடியாக இருக்கிறது என்பதற்காக தவறாக வாங்கிவிட்டோம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், என்ன மிஷின் வாங்கும் போதும் மின்சார கட்டணத்திலே கவனமாக இருக்க வேண்டும். தொழிலை தொடங்குவதற்குரிய அந்த இயந்திரத்தை கொண்டு வந்து வைக்கும் போது எத்தனை HP கரண்ட் வரும், இது போன்ற விஷயங்களையும் ஒரு தொழில் முனைவர் ஆராய்ந்துதான் அந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்தை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நிறைய கடனுதவிகளை பற்றி எல்லாம் சொன்னோம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு கடனுதவி திட்டத்தை பற்றி விரிவாக சொல்ல இருக்கோம். அதே போல் நிறைய கடனுதவி திட்டங்கள் மட்டுமல்ல, கடன் தரக்கூடிய நிறுவனங்கள், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், டாட்கோ, தமிழ்நாடு பிற்பட்டோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன், KVIC, இப்படி நிறைய நிறுவனங்களை பற்றி தான் நம்ம பேசலாம். இனிமேல் அந்த ஒவ்வொரு நிறுவனமும் என்னென்ன கடனுதவி கொடுக்கும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக வரும் நாட்களிலே பேசும். நம்முடைய
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் உரை. வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.

தகஜரதா.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. வழக்கம்பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள்.

0: செல்வத்து செய்யெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: நட்பு. நட்பு பல பரிமாணங்களை உடையது. ஒருவருக்காக ஒருவர் உதவுவதும் உபசரிப்பதும் உரிமையோடு அறிவுறுத்துவதும் நம்பிக்கையுடன் துணை கொள்வதும் நட்பின் அடையாளங்களாக அமைந்திருப்பதை பார்க்க முடியும். நட்புக்காக உயிரை கொடுப்பவர்களும் உண்டு.

வாழ்க்கையே கொடுப்பவர்களும் உண்டு. நட்பு எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். பணமும் பதவியும் வந்தபோதும் பழகியதை மறக்காமல் பழமையை நினைத்து அன்பு பாராட்ட வேண்டும் என்பதே நட்பினுடைய உன்னதமான பண்பாக இருக்க வேண்டும். பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பிரதிபலனை எதிர்பார்த்து செலுத்தும் நட்பு நட்பாக இருக்க முடியாது. ஏழ்மை நிலையிலும் கூட பழைய நட்பை மறக்காமல் வாழ்வதுதான் சிறந்த நட்பாரம். கிருஷ்ண பரமாத்மா குசேலனின் ஏழ்மை நிலையிலும் அவரை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான். கர்ணன் நட்புக்காக தன் உயிரையே கொடுத்தான். நல்ல நண்பர்கள் குறிப்பறிந்து உதவி செய்வார்களாம். நண்பர்கள் குற்றம் செய்த இடத்திலே இடித்துரைத்து திருத்துவார்களாம். அப்படிப்பட்ட நண்பர்களை பெற்றவர்களே பாக்கியம் பெற்றவர்கள். அதனால தான் வள்ளுவர் இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடிப்பாரின்மையினும் கெடும் என்று குறிப்பிடுகிறான். இடித்துரைக்கும் நட்பை உருவாக்கி நாம் வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பண்புள்ள மன்னனே சிறந்த ஆட்சியினை வழங்க முடியுமா? நட்பு என்பது உடுக்க இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கண் களைவதான் நட்பாக இருக்க வேண்டுமா? ஒருவருக்கொருவர் உயிரையும் கொடுக்கும் நிலைக்கு பழக வேண்டும். அதுதான் உயிர் நட்பு. நட்புக்காக தாம் இன்னலையும் துன்பத்தையும் அனுபவிக்கும் உயர்ந்த உள்ளம் அந்த நட்பினுடைய மகத்துவமாக இருக்க வேண்டும். அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இடையே இருந்த நட்பு மிக உயர்ந்தது. அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்று நடக்க இருந்த மிக பெரும் போரை தடுத்து நிறுத்தினாள் ஔவையார். கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் இடையிலே இருந்த நட்பு தெய்வீகமானது. இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளாமலேயே உயர்ந்த நட்பு பாராட்டுகிறார்கள் என்று இலக்கியம் சொல்லுகிறது. வள்ளல் பாரிக்கும் புலவர் கபிலருக்கும் இருந்த நட்பு மிக உயர்ந்தது. நண்பர்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்களை தண்டிக்க துடிக்கும் போதும் கூட உண்மையான நண்பன் மற்றொரு நண்பன் செய்யும் தீ செயல்களை தகித்து கொள்ளுகிறான் என்று பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்ல முடியும். இந்த நட்பு உருவாக காரணமாக இருப்பவற்றிலே ஒன்று நடுநிலை பண்பு. இந்த நடுநிலையாளரை வைத்தே அந்த நட்பு தொடர வேண்டுமா இல்லையா என்பதை உயர்ந்த பண்பாக நாம் கொள்ள முடியும். சோழவள நாட்டிலே பெருமங்கலம் என்னும் திருப்பதியிலே கலிகாம நாயனார் என்று ஒருவர் தோன்றுகிறார். அவர் திருப்புன்கூர் சிவபிரானிடத்திலே மிகுந்த அன்பு வைத்திருந்தார். ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானையே தன்னுடைய மூத்த மனைவியாரிடம் தூதாக அனுப்புகிறார். இதனை அறிந்த அந்த கலிகாம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் ஒரு வெறுப்பை கூடுகிறார். காரணம், தன்னுடைய சொந்த வெறுப்புக்காக இறைவனையே தூதாக அனுப்புவதா என்று அவர் அந்த சுந்தரன் மீது கோபம் கொள்ளுகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சுந்தரர் தாம் செய்த தவறுக்காக சிவபெருமானிடம் முறையிடுகிறார். சிவபெருமான் தன் அன்பர்கள் இருவரும் ரெண்டு பேருமே நண்பர்கள் ரெண்டு பேருமே பக்தர்கள், நட்பு கொள்ளுமாறு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கலிகாமருக்கு ஒரு சூளை நோயை கொடுக்கிறார். ஏயர்கோன் கலிகாம நாயகன் நோய் நீங்குமாறு கடவுளிடம் வேண்டுகிறான். உடனே சிவபெருமான் அவர் முன்னாலே தோண்டி இந்த சுந்தரனால் நீங்கும், இந்த நோய் சுந்தரனால் நீங்கும் என்று கூறி மறைந்து விடுகிறார். அப்படியே சுந்தரரிடம் வருகிறார். சுந்தரிடம் வந்து கலிகாம நாயனாரின் நோயை தீர்க்குமாறு கட்டளையிடுகிறார். சுந்தரம் மனம் மகிழ்ந்து கலிகாமரை காண போகிறான். அவருடைய சூளை நோயை இறைவனிட்ட கட்டளையை ஏற்று குணப்படுத்த வேண்டும் என்று போகிறார். இவர் வருவதை கேள்விப்பட்ட கலிகாம நாயனார், அவர் மேலே தான் ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறாரே, அவரை பார்க்க பிடிக்காமல் தன்னுடைய உடைவாளை எடுத்து மானத்தை, இப்படிப்பட்ட தவறு செய்த அந்த சுந்தரனை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் உடைவாளாலே தன் வயிற்றை கிழித்து கொண்டு உயிரை விட்டுவிடுகிறார். அவருடைய நோயை குணப்படுத்த போன நம்பியாரூரர் சுந்தரருக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைகிறது. தாங்க முடியவில்லை. நண்பன், உயிர் நண்பன், அதனால் தாங்க முடியாமல் நானும் இந்த இடத்திலேயே உயிர் துறப்பேன் என்று அந்த உடைவாளை எடுத்து தன்னை குட்டி கொள்ள முயற்சி பண்ணுகிறார். இந்த நேரத்திலே கடவுளுடைய அருளால் இந்த இறந்து போன வயிற்றை கிழித்து கொண்டு இறந்து போன கலிகாம நாயனார் உயிர் பெற்று எழுந்து அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுக்கிறார். தடுத்து அவருடைய அந்த உயிர் மாய்த்து கொள்ள இருந்த அந்த நிலையை தடுத்து விடுகிறார். இருவரும் நண்பராகிறார்கள்.

0: சுந்தரர் திருவாரூருக்கு திரும்புகிறார். ஏயர்கோன் கழிக்காமற் திருத்தொண்டு புரிந்து சிவபதம் அடைகிறார் என்று பெரிய புராணம் அழகாக எடுத்து சொல்லுகிறது. இப்படி நட்பினை நிலைநிறுத்த இறைவனே இறங்கி வந்திருக்கிறானான். சுந்தரர் இறைவனிடமும் இறைவன் சுந்தரனிடமும் நட்பு பாராட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலே அன்பு வழியில் நட்புக்கு ஒரு தனித்துவமும் ஒரு மகத்துவமும் உண்டு. அதை உயிர் நட்பாகவும் உயர் நட்பாகவும் கொள்வது அவரவர் கையில், ஏன் நம் கையிலே தான் இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கியவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்குறாங்க ஜிபாஸ்கர் அவர்கள்.
1: ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து எஸ்விஓ ஸ்ட்ரக்சரை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட அதனுடைய தொடர்ச்சியை நாம் கற்றுக்கொள்வோம். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் என்பது சப்ஜெக்டினுடைய இரண்டு பகுதி, நவுன் அண்ட் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். வெர்புடைய இரண்டு பகுதி மெயின் வெர்ப் அண்ட் ஆக்சிலரி வெர்ப். அதை தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டது ஆப்ஜெக்டுடைய இரண்டு பகுதி, ஆப்ஜெக்ட் அண்ட் நவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதில் நாம் தெளிவாக கற்றுக்கொண்ட நான்கு காரியங்கள், நவுன் என்றால் பெயர்ச்சொல், ப்ரொனவுன் என்றால் ஐவியூ தேஹிஷியிட் என்பது வரும். அதைத் தொடர்ந்து மெயின் வேர்ப், அதில் ஐந்து ஃபார்ம்ஸ் நாம் பார்த்தோம். ப்ரெசன்ட் ஃபார்ம் கோ, பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கான், ஜெரண்ட் ஃபார்ம் கோயிங், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் டு கோ. இவை ஒவ்வொன்றையும் பயன்படுத்தும் முறைமைகளையும் நாம் கற்றுக்கொண்டோம். வெர்ப் ஒன் வரும்பொழுது அதனோட நாம் எஸ் சேர்க்க வேண்டும், கோஸ் என்று மாற வேண்டும். வெர்ப் டூ வரும்பொழுது வெண்ட், நோ ரூல் அப்ளை பண்ண வேண்டும். வெர்ப் த்ரீ வரும்போது ஹாவ் கான், ஹேஸ் கான் என்று மாற வேண்டும். வெர்ப் ஃபோர் வரும்போது ஐ எம் கோயிங் என்று மாற வேண்டும். வெர்ப் ஃபைவ் ஐ வாண்ட் டு கோ என்று மாற வேண்டும். இதுதான் இதனுடைய காரியங்களாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறது டுவல் வெர்ப். அதாவது மெயின் வெர்பில் நமக்கு ரெகுலர் இர்ரெகுலர் என்ற இரண்டு பகுதிகளை பார்த்தோம். ரெகுலர் அப்படின்னா ஈடி வரும், ப்ளே ப்ளேடு ப்ளேடு ப்ளேயிங் டு ப்ளே வரும். இர்ரெகுலர் அப்படின்னா கோ வெண்ட் கான் கோயிங் என்று வரும். இன்னும் நாம் படிக்க போகிறது டுவல் வெர்ப். டுவல் வெர்ப் என்றால் மூன்று காரியங்கள் அதில் இருக்கிறது. பி ஹாவ் டூ, பிஹெச்டி என்று நாம் அழைப்போம். பி வெர்ப் என்றால் ஒரு பொருள் என்னவாக இருக்கிறது என்பதை குறிக்கும். ஹாவ் வெர்ப் என்றால் ஒரு பொருள் எதை வைத்திருக்கிறது என்பதை குறிக்கும். டூ வெர்ப் என்றால் அது எதை செய்கிறது என்பதை குறிக்கும். பி வெர்பினுடைய ஐந்து பகுதி, வெர்ப் ஒன் ஆம் இஸ் ஆர், வெர்ப் டூ வாஸ் வேர், வெர்ப் த்ரீ பீன், வெர்ப் ஃபோர் பீயிங், வெர்ப் ஃபைவ் டு பி. அதாவது ஆம் இஸ் ஆர், வெர்ப் ஒன் என்பது அது நாம் உபயோகிக்க வேண்டிய இடம். ஐ வந்தால் ஆம், இதற்கு தொடர்ந்து நீங்கள் நவுன் போடணும். ஐ எம் அ டீச்சர், ஹீஸ் அ டீச்சர், யூஆர் அ டீச்சர் என்று பயன்படுத்த வேண்டும். ஹீ வாஸ் அ டீச்சர், யூ வேர் அ டீச்சர். ஐ ஹீஷியேட்டுக்கு வாசும், வி யூ தே என்பதற்கு வேறும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதை தொடர்ந்து பீன் வரும்போது ஹாவ், ஐ ஹாவ் பீன் அ டீச்சர். அதே போல் ஹீஷியேட் வந்தால் ஹாஸ், ஹீ ஹாஸ் பீன் அ டீச்சர். ஆம் இஸ் ஆர் மறுபடியும் பீயிங் வரும்பொழுது வெர்ப் ஃபோர் பி ரூல் அப்ளை ஆக வேண்டும். ஐ எம் பீயிங்

0: டீச்சர், யூ ஆர் பீங் எ டீச்சர், ஹீஸ் பீங் எ டீச்சர் என்று நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். கடைசியாக, ஐ வாண்ட் டு பி எ டீச்சர், ஹீ வாண்ட்ஸ் டு பி எ டீச்சர். நான் டீச்சராக இருக்கிறேன், நான் டீச்சராக இருந்தேன், நான் டீச்சராக இருந்திருக்கிறேன், நான் ஆசிரியராய் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் ஆசிரியராக இருக்க வேண்டும். இந்த 5 வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எளிதாக புரியும். இன்றைக்கான புதிய வார்த்தை, இன்றைக்கான புதிய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்போது நீங்கள் அதை எழுதி வைத்து கொண்டால் உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஃப்ரெஜைல். ஃப்ரெஜைல் என்றால் ஈஸிலி புரோக்கன். ஒரு ஒரு பொருள் எளிதில் உடையக்கூடியதை ஃப்ரெஜைல் என்று நாம் அழைப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் பேசுவதற்காக நாம் முயற்சித்து வருகிறோம். இந்த நாளையும் கூட நாம் எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஹாபீஸ் நேற்று தினத்தில் பேசணும். உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் பற்றி பேசுங்கன்னு சொன்னேன். இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய ஹோம் டவுன் எப்படி பேசுகிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தை நீங்கள் பேசியோ எழுதியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு அல்லது எளிதாக புரியும். ஒரு ஹோம் டவுன் பற்றி பேசும்போது முதல்ல யூ ஹாவ் டு சே த நேம் ஆஃப் த பிளேஸ். இரண்டாவது, அங்கே உள்ள மக்களுடைய கேரக்டர். மூன்றாவது, அங்கே உள்ள ஃபேமஸ் திங்ஸ், வாட் இஸ் அ ஃபேமஸ் திங்ஸ் இன் தட் சிட்டி ஆர் த பிளேஸ். நான்காவது, வாட் யூ டோன்ட் லைக், உங்களுக்கு எது பிடிக்காது என்பதை நீங்கள் பேசலாம். அடுத்தது நீங்கள் சொல்லும் பொழுது அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஸ்ட் 5 இயர்ஸ் க்ரோத் அப்படிங்கிறத நீங்கள் பேசும் பொழுது பிரயோஜனப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிவ் இன் திருநெல்வேலி சிட்டி, ஐ லைக் ஆல் மை பீப்புள், த பீப்புள் ஆர் ஸோ லவ் அண்ட் கேரிங், தே ஆர் வெரி caring to each others. The famous things is Alwa in Tirunelveli, as well as we have a lot of paddy fields, then we have transportations. Our city doesn't have any signals. This is a signal free city. Thank you.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் ஜி பாஸ்கர் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிஹரன் குரலில் சீனு திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் பல வகைகளுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 20 ரூபாய்க்கும், புடலங்காய் 36 ரூபாய்க்கும், சுரக்காய் 10 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 45 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 12 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 20 ரூபாய்க்கும், பாகக்காய் 65 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 36 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 56 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 106 ரூபாய்க்கும், காராமணி 24 ரூபாய்க்கும், கோவக்காய் 50 ரூபாய்க்கும், தேங்காய் 59 ரூபாய்க்கும், வாழைக்காய் 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், மல்லி இலை 105 ரூபாய்க்கும், கீரைக்கட்டு 15 ரூபாய்க்கும், புதினா 70 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 35 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 14 ரூபாய்க்கும், இஞ்சி 195 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 27 ரூபாய்க்கும், பீட்ரூட் 38 ரூபாய்க்கும், குடமிளகாய் 75 ரூபாய்க்கும், சௌச்சோ 38 ரூபாய்க்கும், குடமிளகாய் 75 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 200 ரூபாய்க்கும், சேம்பு 40 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 56 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 115 ரூபாய்க்கும், ஏலக்கி 95 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 90 ரூபாய்க்கும், பச்சை வாழைப்பழம் கோழிக்கூடு 65 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சைப்பழம் 120 ரூபாய்க்கும், ஆப்பிள் 160 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும்,

சப்போட்டா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 ரூபாய்க்கும், கிர்ணிப்பழம் 50 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இயற்கையாக நமக்கு தருதுனால இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்காமல் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா சுதா ரகுநாதன் குரலில் இவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடைக்கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு வாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் முக்கியமான தினமாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு என்ன முக்கியமான தினம்? சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினமாக கடைபிடிக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 1989 அறிவிச்சாங்க. பேரிடர்களால் ஏற்படக்கூடிய உயிர் உடைமை பொருளாதார இழப்புகளை குறைப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இதன் நோக்கமாகும். பேரிடர் அபாய குறைப்பு அலுவலகம் இதனை பொறுப்பேற்று நடத்துறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளுடன் கடைபிடிக்கப்படும் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிலன்ஸ் ஸ்டார்ட் அட் ஹோம். 2015 to 2030 செண்டாய் சட்டம் இதன் முக்கிய வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செண்டாயின் 7 இலக்குகள் என்ன அப்படின்னா, அதாவது இறப்பு, பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை, பொருளாதார இழப்பு, உள்கட்டமைப்பு சேதம் ஆகியவற்றை குறைப்பதாகும். 2026 கருப்பொருளின்படி பேரிடரில் அதிகம் பாதிக்கப்படுவது வீடுகள் தான். அதனால் பாதுகாப்பான வீடுகள் கட்டுறது அவசியம் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. அனைவருக்கும் முன்கூட்டியே எச்சரிக்கை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதும் இதன் முக்கிய நோக்கமாக இருக்குது. வெள்ளம், வெப்ப அலை, புயல் அதிகரித்த காலநிலை என மாற்றமே காரணம் அப்படின்னும், எனவே பேரிடர் குறைப்பு காலநிலை தழுவல் இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்த நாளில் பள்ளிகள், கல்லூரிகள் ஒத்திகை விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சிகளும் நடத்துறாங்க.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால ஒரு சில பகுதிகளில் இன்றைக்கு காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூர், செம்பாடு, கிழவநேரி, சமாதானபுரம், வடலிவிலை, தெற்கு வள்ளியூர், ஏர்வாடு, திருக்குறுங்குடி, கூந்தன்குடி, முருகானந்தபுரம், உதயத்தூர், சிதம்பராபுரம், பரமேஸ்வரபுரம், இளைய நயினார்குளம், இந்த இடங்கள்லாம் வள்ளியூரில் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால காலை 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே மாதிரி சீதப்பற்பலூர் உபமின் நிலையத்திலையும் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால புதூர், சீதப்பற்பநல்லூர், உகந்தான்பட்டி, சுப்பிரமணியபுரம், சமத்துவபுரம், சிறுக்கன்குறிச்சி, காங்கியன்குளம், வல்லவன்கோட்டை, வெள்ளாளங்குளம், முத்தான்குளம், மாறாந்தை, கள்ளத்திக்குளம், நாளான்குறிச்சி, கீழக்கரும்புலியூத்து இந்த பகுதியிலெல்லாம் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல்
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்றைக்கு சில முக்கியமான இடங்களில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எங்கே அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வடக்கன்குளம் காற்றாலை பண்ணையில் இன்றைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால பெருங்குடி துணை மின் நிலையத்தில் இன்றைக்கு காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருங்குடி மின் விநியோக பிரிவுக்கு உட்பட்ட குமாரபுரம், புதியம்புத்தூர், மத்கநேரி, மாடநாடார் குடியிருப்பு, செம்பிக்குளம், பிள்ளையார் குடியிருப்பு, யாகப்புபுரம், சவுந்தரலிங்கபுரம் ஆகிய பகுதிகளுக்கு காலை 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்காது. அதே மாதிரி கடையநல்லூருக்கு உட்பட்ட சில பகுதிகளையும் சொல்லியிருக்காங்க. தரணிநகர், வாசுதேவநல்லூர், சங்கனாபேரி, திருமலாபுரம், ராமநாதபுரம், கூடலூர், சங்குபுரம், கீழப்புதூர், நெல்கட்டும் செவல், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட சில பகுதிகளிலையும் இன்றைக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அதனால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுது. இதுவரைக்கும் நேர்கள் கேட்டு ரசித்தது வணக்கம் பரணி நிறைவா பாடல் வந்துட்டே இருக்கு ரஜினி முருகன் திரைப்படத்திலேருந்து.

இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே, இந்நாளும் அவ்வாறாயமைய வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் திருமணம் முடிந்து ஒரு ஆண்டுக்குள் விவாகரத்துக்கான மனு தாக்கல் செய்ய முடியாது என்பதையும், விவாகரத்து பெற்ற பின்னர் எப்போது மறுமணம் செய்யலாம் என்பதை பற்றியும் விளக்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்து திருமணச் சட்டத்தின்படி விவாகரத்து சம்பந்தப்பட்ட சட்ட சங்கதிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியது, திருமணம் முடிந்த ஒரு வருடத்திற்குள் மனமுறிவு பெற மனு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சங்கதியும், மனமுறிவு செய்து கொண்டவர்கள் மறுமணம் பெறுவது எப்போது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று சமூகத்தில் இந்த போன்ற சட்ட விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய நபர்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் இந்த திருமணம் முடிந்து ஒரு வருஷத்துக்குள் மனமுறிவு பெற மனு செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும், அப்படி மனமுறிவு செய்து கொண்டவர்கள் விவாகரத்து பெற்றவர்கள் மறுமணம் பெறுவது எப்போது என்பதை பற்றும் நாம் இன்று தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்து திருமணச் சட்டம் 1955 விவாகரத்து, அதாவது மனமுறிவு, விவாகரத்து மனமுறிவு மற்றும் மறுமணம் தொடர்பான சட்ட பிரிவுகளில் சொல்கின்றன. அவற்றில் இந்த ஒரு வருட காலம் வரம்பு மற்றும் விவாகரத்து மனு பற்றி பிரிவு 14 கூறுகிறது. இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 14 படி, திருமணம் முடிந்த நாளிலிருந்து

0: ஒரு வருடம் அதாவது 12 மாதங்கள் பூர்த்தி அடையாமல் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்ய முடியாது என்று கூறுகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த தம்பதியினரிடையே ஆரம்ப காலத்தில் எழும் சிறு சிறு மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் காலப்போக்கில் சரியாகவும் அது மாறவும் வாய்ப்புள்ளது என்பதால் திருமண பந்தத்திற்கு அவகாசம் வழங்கும் வகையிலும் அவசரப்பட்டு விவாகரத்து முடிவெடுப்பதை தடுக்கும் வகையிலும் பொதுநலன் கருதி சட்டம் இந்த இடைவெளியை வழங்கியுள்ளது. அதுக்காக கட்டாயம் ஒரு வருடத்துக்குள் மனுவை தாக்கல் செய்ய முடியாது என்று கூறவில்லை. இதில் சில விதிவிலக்குகளும் இருக்கு. இப்போ ஒரு வருடத்திற்குள் மனு தாக்கல் செய்ய முடியாதென்றாலும் சில மிகவும் தீவிரமான மற்றும் அசாதாரணமான சூழ்நிலைகள், இப்போ உதாரணமாக கொடூரமாக வதைத்தல், அதாவது சித்திரவதை செய்தல், அல்லது ஒரு தரப்பினரின் தீவிரமான ஒழுக்கக்காடான செயல், உயர் நீதிமன்றம் அல்லது குடும்ப நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று ஒரு வருடத்திற்கு முன்பாகவும் மனு தாக்கல் செய்ய இந்த சட்டத்தில் வழிவகை உண்டு. ஏற்கனவே நாம் பார்த்தோம், இந்தந்த திருமணங்கள் வந்து விவாகரத்து கேட்டு தாக்கல் செய்யும் பொழுது ஒரு 8 வகையான காரணங்களை நான் ஏற்கனவே கண்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இருந்தாலும் இந்த ஒரு வருட விலக்கு அப்படி என்பதை விதிவிலக்காக எடுத்துக்கொள்ளலாம். அதனால கூடுமான வரைக்கு அந்த விஷயங்கள் இல்லாதிருக்கும் பட்சத்தில் ஒரு வருடத்திற்குள் கண்டிப்பாக விவாகரத்து மனு கேட்டு தாக்கல் செய்ய முடியாது. அவ்வாறு ஒரு வருடத்திற்குள் விவாகரத்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றம் திருப்தி அடையும் அளவிற்கு என்ன காரணத்திற்காக இந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை தெளிவாக விளக்கும் பட்சத்தில் அந்த விதிவிலக்கு அவர்களுக்கு வழங்கப்படும். அடுத்தது, விவாகரத்து பெற்றவர்கள் எப்போது மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த சட்டத்தின் பிரிவு 15 கூறுகிறது. அதாவது விவாகரத்து என்றைக்கு பெறுகிறோமோ அன்னைக்கே அந்த திருமணம் வந்து முடிந்துவிட்டது. அந்த விவாகரத்து தீர்ப்பு வந்த அன்றைக்கு அந்த திருமணம் முடிந்துவிட்டது. இருந்தாலும் விவாகரத்து பெற்று சட்டப்பூர்வமாக பிரிந்தவர்கள் எப்போது மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதை குறித்து இந்து திருமண சட்டம் பிரிவு 15 வந்து தெளிவுபடுத்துகிறது. அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு எதிராக ஒரு சில தீர்ப்புகளை தவிர மற்ற தீர்ப்புகள் அனைத்தும் மேல்முறையீடுக்கு உட்பட்டது. எல்லா தீர்ப்பும் மேல்முறையீடுக்கு உட்பட்டது என்றாலும் ஒரு சில தீர்ப்புகள் வந்து மேல்முறையீட்டுக்கு உட்படாததும் இருக்கிறது. ஆனால் இதை பொறுத்தளவில் இது மேல்முறையீட்டுக்கு உட்பட்டது. அப்போ குடும்ப நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிமன்றம் விவாகரத்து வழங்கி தீர்ப்பு வழங்கியவுடன் அந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய சட்டத்தில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அது இது ஒரு பொதுவான விதி என்னவென்றால், கீழ் நீதிமன்றத்தின் விவாகரத்து உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்குரிய கால அவகாசம் பொதுவாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலிருந்து 90 நாட்கள் ஆகும். முழுமையாக முடிவடைந்த பின்னர் தான், அந்த 90 நாட்கள் முழுமையாக முடிவடைந்த பின்னர் தான் இரு தரப்பினரும் சட்டப்பூர்வமாக மறுமணம் செய்து கொள்ள தகுதி பெறுகிறார்கள். இந்த அவகாசம் முடிவதற்குள் செய்யப்படும் மறுமணம் செல்லாது அல்லது சட்டப்படி குற்றம் என்றும் கருதப்படலாம். இதில் சில விதிவிலக்குகள் இருக்கும் இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு விதிவிலக்கு உண்டு. எப்போது உடனடியாக மறுமணம் செய்யலாம் என்று பார்க்கப்பட்டால், வழங்கப்பட்ட விவாகரத்து தீர்ப்பை எதிர்த்து நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் மேல்முறையீடு எதுவும் செய்யப்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டால் அந்த காலக்கெடு முடிந்ததும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த மேல்முறையீட்டு வழக்கும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் உடனடியாக மறுமணம் செய்து கொள்ளலாம். அதேபோன்று அந்த தம்பதியினர் பரஸ்பர சம்மதத்துடன், அதாவது மியூச்சுவல் கன்சென்ட் சொல்வது ஏற்கனவே பார்த்தோம், அதன்படி விவாகரத்து பெற்று மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என்று தெளிவாக இருந்தால் சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு இறுதி உத்தரவு பெற்ற பின் மறுமணம் செய்யப்படுவதை நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் முடிவு செய்யலாம். எனினும் வழக்கமாக மேல்முறையீட்டு நாட்கள் முடியும் வரை காத்திருப்பதே சட்ட ரீதியாக பாதுகாப்பானது. இப்போ மனமொத்து இரு நபர்களும் தீர்ப்பு வாங்கிய நிலையிலும் சமரச மையத்தில் போய் நின்று அங்கே நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ எந்த வகையிலும் வழி இல்லை, ஆகவே நாங்கள் சட்டப்படி பிரிந்து செல்கிறோம் என்று வாக்குமூலம் அளித்து இருவரும் பிரிந்து ஒரு தீர்ப்பை வாங்கினாலும் அவர்கள் உடனடியாக மறுமணம் செய்து கொள்ளலாம், தடை ஏதும் இல்லை. இது சம்பந்தப்பட்ட சங்கதிகளை நாளை நாம் மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். இன்று திருமணம் முடிந்து ஒரு ஆண்டுக்குள் விவாகரத்துக்கான மனு தாக்கல் செய்ய முடியாது என்பது பற்றியும், விவாகரத்து பெற்ற பின் எப்போது மறுமணம் செய்யலாம் என்பதை பற்றியும் நமக்காக விளக்கினார் திருநெல்வேலி மாவட்டம்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 8:16 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: இறைவன் ஒருவன், இரவு பகல் இரண்டு, முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் மூன்று சங்கங்கள், நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் சாம

சுந்தர்வனம், ஐந்து பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். ஆறு சாஸ்திரங்கள், நியாயம், வைசேகிகம், சாக்கியம், யோகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். சுரங்கள் ஏழு, சட்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்யமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். திசைகள் எட்டு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு. வர்ணங்கள் ஒன்பது. இந்த ஒன்பது வர்ணங்களில்

50 கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார். இந்த கீர்த்தனைகளை நவாவரண கீர்த்தனைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கீர்த்தனைகள் திருவாரூரில் உள்ள கமலாம்பாள் மீது இயற்றப்பட்ட கீர்த்தனைகள் ஆகும். இந்த கீர்த்தனைகளை கமலாம்பாள் நவாவரண கீர்த்தனைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கீர்த்தனைகள் நவராத்திரியின் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராகங்களில் அமர்ந்த கீர்த்தனைகளை பாட வேண்டும். தொடக்கமாக விநாயகர் மீது கௌளி ராகத்தில் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் கீர்த்தனையை இயற்றியிருக்கிறார்.

0: கமலாலயத்தில் அமைந்துள்ள விநாயகர் மீது இந்த கீர்த்தனை ஏற்றியுள்ளார். முதல் நாளன்று ஆனந்த பைரவி ராகத்தில் திரிபுடதாளத்தில் கமலாம்பா சம்ரக்ஷது மாம் என்ற கீர்த்தனையை இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தர பாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

நிப்பம்மாரி சரி சமசபசனி மகா கணபதி. நிச்சாரி சனி சரி சனி சனி சரி சனி சரி ச பாமாப்பு மகாமரி சரி சரி கமகாமரி சரி சரி சனி பமனி பனி பனி பனி பம பனி பனி பனி ப சரி சரி சரி சனி சரி சரி சரி ச பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி ரி க மம ப க மம பம ப பனி பனி சரி சனி பம சரி க மக கணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களை நீங்கள் உங்களுடைய பாடலை கேட்கறதுக்காகவே நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். காலையில் 10 மணிக்கு 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்குது. அதே மாதிரி 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இருக்குது. இந்த 2 நிகழ்ச்சியிலையும் நீங்கள் தொலைபேசி வழியாக உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கும் இரவு 8:05 குக்கோ நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலேருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேரம் காலை 8:30 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
4: இன்றைய குறுஞ்செய்தி: யார் அங்கே? அந்த ஏசி ரிமோட்டை இப்படி கொண்டு வா. ஒரு 4 பாயிண்டை கூட்டி வைப்போம். குளிர்கிறதே, இந்த கம்பளியை எடுத்து போர்த்தி கொள்வோம். இன்னும் 2 பாயிண்ட் ஏசியை கூட்டி வைப்போம். என்ன குளிர், என்ன குளிர்!
5: யார் அது கம்பளியை போர்த்தி கொண்டு உட்கார்ந்திருப்பது?
4: நான் தான் தங்களது மந்திரியார் மன்னா. காலை வணக்கம் மன்னா.
5: காலை வணக்கம் மந்திரியாரே. தலையில் குள்ளா கம்பளி போர்வை சுட்டி கொண்டு ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறீர்? உமக்கு என்ன குளிர் காய்ச்சலோ?
4: காய்ச்சல் எல்லாம் ஒன்றுமில்லை மன்னா.
5: பின் எதற்காக இப்படி கம்பளியை போர்த்தி கொண்டு அமர்ந்திருக்கிறீர்? என்ன குளிர், என்ன குளிர்! யார் இப்படி ஏசியை அதிகப்படுத்தி வைத்திருப்பது?
4: அது நான் தான் மன்னா.
5: உமது வேலைதானா? தாங்கும் அளவிற்கு ஏசியை வைத்தால் போதாதா? ஏசியை அதிகமாக்கி வைத்து விட்டு எனக்கு கரண்ட் பில் தொகையை அதிகரிக்க வைப்பதே உமக்கு வேலையாகிவிட்டது.
4: மன்னா, தங்களது மந்திரியார் இப்படி எல்லாம் செய்தால் அதில் ஒரு காரண காரியம் இருக்கும் என்பது தங்களுக்கு தெரியாதா?
5: அப்படி என்ன காரணம் கூறும்
4: மன்னா? ரஷ்ய நாட்டில் இருக்கும் எக்குர்ஸ் நகரம் குறித்து படித்தேன், அசந்தே போய்விட்டேன்.
5: அப்படி என்ன அந்த நகரத்தில் இருக்கிறது?
4: இந்த நகரத்தில் மனம் விட்டு கூட மக்கள் அழ முடியாத. அப்படி அழுதுவிட்டால் அந்த கண்ணீர் கூட உடனே உறைந்து பனிக்கட்டி ஆகிவிடும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.
5: என்ன, கண்ணீர் பனிக்கட்டி ஆகிறதா? ஆச்சரியமாக இருக்கிறதே.
4: இங்கே குளிர் என்பது -81°C வரை போகலாம்.
5: சற்று புரியும்படி கூறு மந்திரியாரே.
4: புரியும்படியாக கூற வேண்டும் என்றால் நமது வீட்டில் இருக்கும் பிரிட்ஜில் இருக்கும்

0: ஃப்ரீசரின் குளிர்நிலையே -18 டிகிரி செல்சியஸ் தான் மன்னா. அப்படி என்றால் அங்கு குளிர் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த நகரில் கார்கள் வைத்திருப்பவர்கள் அந்த காரின் என்ஜினை ஆஃப் செய்யவே மாட்டார்களாம். ஒருவேளை அப்படி ஆஃப் செய்தால் 5 நிமிடத்திலேயே அந்த காரின் என்ஜின் உறைந்து போய்விடுமா? இந்த நகரில் இருக்கும் கார்களுக்கு மட்டும்தான் 2 விண்ட்ஷீல்டு இருக்கும். ஏனென்றால் காரின் உள்ளே ஒரு காலநிலை, வெளியே இன்னொரு காலநிலை இருப்பதனால் கண்ணாடி எளிதில் உடைந்து போகும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு.
1: அவ்வளவு குளிரான பகுதியா? அப்படியெனில் அங்கே என்ன பயிர்கள் செடி கொடிகள் வளரும்?
0: பயிர் மட்டுமல்ல மன்னா, ஒரு செடி கொடி கூட இங்கே வளராது. மக்களுக்கு உணவாக இங்கே கிடைப்பது இறைச்சியும் மீனும் மட்டும்தான்.
1: அப்படியா? அப்படியெனில் சாதாரண காலநிலையே வராதோ?
0: மன்னா, இங்கிருக்கும் மக்களுக்கு சாதாரண காலநிலை சீதோஷ்ண நிலை என்பதே -30 டிகிரி செல்சியஸ் தான். இந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள், வெளியே விளையாடவும் விடுகிறார்கள். -50 டிகிரியை தாண்டும் போதுதான் இங்கிருக்கும் மக்கள் சற்று கஷ்டப்படுகிறார்களாம். கண்ணீரும் கண்ணில் இருக்கும் இமையும் கூட உறைந்து போகுமா?
1: இவ்வளவு குளிரான பகுதியில் மக்கள் ஏன் வாழ வேண்டும்? அங்கிருந்து மாறி வேறு ஏதாவது இடங்களுக்கு அல்லது ஊருக்கு சென்று வாழலாமே.
0: அண்ணா, இந்த கேள்வியை அந்த ஊர் மக்களிடம் கேட்டால் அதற்கு அவர்கள் இப்படி கூறுகிறார்களாம். இதுதான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது, இதுதான் எங்கள் கலாச்சாரம் பண்பாடு, இதை விட்டுவிட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே வாழ பழகிக் கொண்டோம் என்று கூறுகிறார்களாம்.
1: -81 டிகிரி செல்சியஸ் குளிர் பிரதேசம், ஒரு முறை அங்கே சென்று தங்கி பார்த்து விட வேண்டும் மந்திரியாரே.
0: அப்படியா மன்னா, நல்லது. அப்படியெனில் மன்னர் வேந்தே, அந்த ஏசியின் ரிமோட்டை எடுத்து இன்னும் 2 பாயிண்ட் அதிகமாக ஏற்றி வையுங்கள்.
1: ஏசியை அதிகமாக்கவா?
0: யார் அங்கே? 2-3 ஐஸ்கிரீமை நல்ல குளிர்ச்சியாக எடுத்து வாருங்கள்.
1: இந்த குளிரில் ஐஸ்கிரீம் எதற்கு மந்திரியாரே?
0: இந்த ரஷ்ய நாட்டில் இருக்கும் எக்கோட்ஸ் நகருக்கு சென்று 2 நாட்கள் தங்க வேண்டும் என்றால் அங்கிருக்கும் -81 டிகிரி செல்சியஸ் குளிருக்கு இங்கிருந்தே பழகிக் கொள்ள வேண்டாமா மன்னா? அதுதான் ஏசி பாயிண்டை அதிகமாக ஏற்றி வைத்து விட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு பழகிக் கொள்கிறேன். மன்னா, தங்களுக்கும் 2 ஐஸ்கிரீம் எடுத்து வர சொல்லவா?
1: என்ன, இந்த குளிருக்கு என்னை பலிகடா ஆக்கி விடலாம் என்று நினைப்போ? அதுதான் நடக்காது, என்னை ஆளை விடும்.
0: மன்னா, மன்னா, என்ன பின்னங்கால் பிடிரில் அடிக்க ஓடுகிறார்! மன்னருக்கு குளிர் என்றாலும் பயம் போல. பற்கள் எல்லாம் தந்தி அடிக்கிறதே, கொஞ்சம் ஓவராகத்தான் போகிறோமோ? சரி போவோம், நான் ஏசியில் ஓசியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பழகி போவோம்.

கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று பிற்பகல் 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள் தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் குறித்து கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்க போகிறோம். அதாவது கேள்வி பதில் வரிசையில் அமைந்த ஒரு பாடல்கள். இதில் அந்த பாடகி வந்து அந்த ஹீரோயின் வந்து கேள்வி கேட்குறாங்க, என்னை போல் பெண்ணொன்று அச்சாக இன்னொன்று கண்டேனே நான் இன்று அது யார் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து பதில் சொல்கிறாரு, ஒன்று உன்னுடைய அம்மாவாக இருக்கணும் இல்லை உன்னுடைய குழந்தையாக இருக்கணும், அதுதான் உன்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தாயா அல்லது சேயா அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாரு. கேக்கலாம் பாடல், திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திலிருந்து ஜிப்ரான் இசையில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி

0: சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: கேட்டுக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் முதுமொழி காஞ்சி கூறும் வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. இப்போ பாடல் வந்துட்டுருக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில் 10 தலை திரைப்படத்திலிருந்து. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். தெய்வ பக்தியை விட தேசபக்தி தான் முக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். சொல்றது மாதிரியே நடக்கவும் செய்வார். உண்மையாவே தேசபக்தியோட உள்ளவங்களும் உண்டு, தேசபக்தி இருக்கிறதாக காட்டிக்கிறவங்களும் உண்டு அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். போலந்து தேசத்து குட்டி கதையாது. அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்திருக்கிறார், ரொம்ப வசதியான ஆள். வசதியில் ஒன்றும் குறைச்சி

0: இல்லை, இருந்தாலும் அவருக்கு ஒரு தொந்தரவு, வேற ஒன்றும் இல்லை, பல்லு வலி. ஒரே ஒரு பல்லு சொத்தை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டார். ஓடி போய் பல் வைத்தியரை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அவன் உடனே ஓடி போய் அழைச்சிட்டு வந்துட்டான். பல் வைத்தியர் வந்து சேர்ந்தார். யாருக்கிட்டேயும் பல்லை காட்டாத இவர் பல்லை காட்டினார் வைத்தியர்கிட்ட. காட்டி தானே ஆகணும். அவர் அதை சோதித்து பார்த்தார். இதை எடுத்து விடுறது தான் நல்லதுன்னார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு நாட்டு தளபதி ஒருத்தர் வாசல் பக்கம் இவரை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்துட்டார். உடனே ஒரு ஐடியா பண்ணார். அந்த பல் வைத்தியரை பார்த்து, வைத்தியரே, நீங்கள் கொஞ்ச நேரம் அடுத்த அறையில் போய் பேசாமல் இருந்துங்க, நான் கூப்பிடும் பொழுது வரலாம், எடுக்க வேண்டிய பல் இது தான், அதை நல்லா பார்த்துங்க அப்படின்ட்டார். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு போய் உக்காந்துக்கிட்டார். அந்த அடுத்த நாட்டு தளபதி உள்ளே வந்தார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார் இவர். அப்போ இவர் சொன்னார், நீங்கள் உங்கள் நாட்டிலெல்லாம் எல்லாருக்கும் தேசபக்தி இருக்கிறதா காட்டிக்கிறீங்க, ஆனால் உங்களை விட எங்களுக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம், அதை இப்போ கூட என்னால் நிரூபிக்க முடியும்னார். எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேட்டார் அந்த தளபதி. இதை பாருங்கள், எங்கள் தேசபக்தியை காட்டுறதுக்காக நாங்கள் எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம், உங்களால் செய்ய முடியாததை கூட நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னார் இவர். அடடே, அப்படியா, எங்கே செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னார் அந்த தளபதி. உடனே அவர் அந்த பல் வைத்தியரை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். பக்கத்து ரூம்லேருந்து அவர் வந்து சேர்ந்தார். இதை பாருங்கள், இப்போ என்னுடைய தேசபக்தியை காட்டுறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்காக என்னோடய பல்லில் உன்னை வந்து தியாகம் பண்ண விரும்புகிறேன், என்கிட்ட இருக்கிற பல்லில் உன்னை தியாகம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன், அதனால் என் பல்லில் உன்னை பிடுங்கி எடுத்துருங்கோ அப்படின்னார். பல் வைத்தியர் புரிஞ்சுக்கிட்டார். கரெக்டாக அந்த சொத்த பல்லை பிடுங்கி எடுத்துட்டார். இதை பார்த்த உடனே அந்த அடுத்த நாட்டு தளபதிக்கு ரோஷம் வந்துட்டது. நிமிந்து பார்த்தார். இதோ பாருங்கள், நானும் தேசபக்தியில் உங்களை விட ஒன்றும் குறைஞ்சி போயிடல, நானும் எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், வைத்தியரே இங்கே வாங்கன்னு வைத்தியரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், அவர் வந்து ஒரு பல்லை தானே தியாகம் பண்ணார், நான் எங்கள் நாட்டுக்காக ரெண்டு பல்லை தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்கிட்ட ரெண்டு பல்லை பிடுங்கி எடுத்துருங்கன்னார். வைத்தியர் பார்த்தார். அவருக்கு என்ன, அவருக்கு வலிக்க போகுது, இருக்கிறதுல நல்ல பல்லாக பார்த்து ரெண்டு பிடுங்கி எடுத்துட்டார். பார்த்தீங்களா எப்படி என்னோடய தேசபக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு பொக்க பல்லோடு எழுந்திரிச்சு அவர் போயிட்டாராம் அந்த தளபதி. இதுதான் அந்த நண்பர் சொன்ன குட்டி கதை. யோசித்து பாருங்கள், தேசபக்தியை எப்படியா காட்டிக்கிறது? விளம்பரத்துக்காக காட்டப்படுகிற தேசபக்தி இப்படி வீணாக தான் போகும். உண்மையான தேசபக்தி இருந்தால் தான் சுதந்திரத்தினுடைய அருமையை நாம் உணர முடியும். வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிறது மாதிரி ஜனநாயகத்தின் அருமை சர்வாதிகாரத்தில் தான் தெரியும். சர்வாதிகார நாட்டில் இருந்த ஒருத்தருக்கு பல்வலி வந்துட்டு தான், உடனே அவர் அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்துட்டார். வந்து ஒரு பல் டாக்டரை பார்த்தாராம். எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாராம். ஏங்க, உங்கள் நாட்டில் பல் டாக்டர்கள் யாரும் இல்லையா, இதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு இவர் கேட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் நாட்டில் வந்து பல் டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே வந்து எங்கள் வாயை திறக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 106.6 கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில் தீபாவளி திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா, இந்த தலைப்பில் தாங்க பேசியிருக்கிறோம். தொடர்ந்து நெஞ்சிருங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று, காற்றலில் ஒரு கருத்து மேடை. நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா. நம்ம கைக்குள்ளேயே உலகம் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வசதி வந்ததுக்கு பிறகு அங்கே நிறைய நம்ம இணையதள வசதியாகட்டும், வலைதளங்கள் நிறைய இருக்கிறதாகட்டும், அதனால் நமக்கு வந்து நிறைய தகவல்கள் நம்மளால் உடனடியாக அதில் பார்க்க முடியும். இப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய சிந்தனை திறன் வந்து இது வளர்க்குதா, இல்லாட்டி சிந்திப்பதற்கான தேவையை குறைக்குதா அப்படின்னு தான் கேட்டிருக்கிறேன். நேரிலே நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன்னிணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோயில் கலிந்தம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: ஆமா, வலைதளங்கள் மனித வளர்ச்சியை பாதிக்கிறதா வளர்க்கிறதான்னு கேட்டிருக்கீங்க.
0: அதாவது சிந்திக்கக்கூடிய திறன்,
1: அதாவது சிந்திக்கும் திறன். உண்மையிலே வலைதளங்கள் வந்து 90% மூல வளர்ச்சிய ஒரு மேம்படுத்ததாமா செய்யுது. சில வலைதளங்கள் தாமா சில இதுகளை சிக்கலான சூழ்நிலை ஏற்படுத்துது. ஆனா வலைதளங்கள் இல்லைன்னா இன்னைக்கு உலகமே இல்லைங்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிட்டு வருது. வலைதளங்களை பார்த்துதான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு, சில விஷயங்களை அறிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. அதனால வலைதளங்களுக்கு தான் இன்னைக்கு நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு மெயினான இதா இருக்குது. மூளையை விட அதை நம்பித்தாம வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதாமா
0: என்னுடைய
1: நண்பருக்கு நன்றியம்மா.
0: நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
2: கல்லடை குறிச்சியில் இருந்து திருவருளத்தை.
0: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது உலகம் நம் கையில் இருக்கிறது அல்லவா? உலகெங்கிலும் உள்ள வரலாறு, அறிவியல், தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளை பற்றி தகவலை ஒரு நொடியில் நமக்கு கொண்டு தருகிறது வலைத்தளம். அதாவது ஒரு கட்டுரைகளை நாம படித்தோம்னா அந்த கட்டுரையுள்ள கருத்துக்களை நாம் அப்படி உள்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம் பகுத்தறிவை கொண்டு நாம் வந்து அது சரிதானா என்பதை பார்க்கலாம். அதுபோல அதிக நேரம் நாம் செலவழித்தால் நம் மூளை சோர்வடைந்து விடும். எது மெய் எது பொய் என்று சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை. சுய கற்றல், இப்ப சமையல்லாம் பெண்கள் எல்லாம் யூடியூப்பை பார்த்து செய்து கொள்கிறார்கள். வலைத்தளம் வந்து எனக்கு நினைவாற்றலை கூட்டுகிறது. இப்பொழுது எனக்கு வயதாகி விட்டது என்று வைங்களேன், நான் எது வேண்டும் என்றாலும் வலைத்தளம் மூலம் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் வந்து அதாவது எல்லா விஞ்ஞான பூர்வமான கண்டுபிடிப்புகளும் நன்மைக்காகத்தான், அதில் எது தீமை இருக்கிறது என்று ஒதுக்குவதுதான் நம்முடைய அந்த சிந்தனை திறன். நமது சிந்தனை திறனை வளர்ப்பதற்கு வலைத்தளம் மிகவும் பயன்படுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்.
3: குமரி மாவட்டம் வாழ்த்து.

0: அந்த தலைப்புள்ளை. காரணம் என்னன்னா, வலைத்தளங்கள் சிந்தனை தூண்டுகிறான்னு கேட்டீங்க, உண்மைதான். காரணம் என்னன்னா, நம்ம முன்னால இருந்த காலகட்டங்களையும் காலம் எங்கேயோ தாண்டி விஞ்ஞான உலகத்துக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கோம். அந்த நேரத்துல வலைத்தளம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு, தகவல் சொல்றதுக்கு, பார்த்து பேசுறதுக்கு, சில விஷயங்களை முடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து தகவல் வலைத்தளம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. அதே நேரத்துக்கு நல்ல விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறான பதவி போகாம நல்ல விஷயங்களை பயன்படுத்தி வலைத்தளமே சேர்ந்தவங்க சொல்லிக்கொண்டு வாழ்த்து விடுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம், சபாஷ்.
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம், வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா. தொடர்ந்து நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். வசீகரா திரைப்படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம FM Rainbow 102.6.

0: ACP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
1: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா? நம்ம நேயர்கள் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். தூத்துக்குடி
4: மாவட்டம் சிவகலையில் இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க?
4: அதாவது சிந்தனை வலைதளங்கள் வந்து சிந்தனை திறனை என்ன கேட்டா வளர்க்க தான்
3: சொல்லுது.
4: அதாவது நம்மள கொஞ்சம் குறைக்கி இல்லங்கள. ஏன் சாதாரண கால்குலேட்டரே நம்முடைய அறிவை மலுக்கதனை செய்து பெருக்களை வந்து எரிச்சனே அதை போய் தானே வச்சுட்ட பெருக்கி பாக்குறோம்.
3: ஆனா
4: அந்த வலைதளம்லாம் வந்து பெரிய ஒரு கடல். இப்போ அந்த நூலகத்துக்கு போக முடியாம சில புத்தகங்கள் வாங்க முடியாம இருக்கும்போது அந்த வலைதளங்கள்ல தேடி நம்முடைய சிந்தனைக்குரியதுல சொல்லும் போது நம்முடைய சிந்தனை அங்க போய் பழையபடி விரிவுது. இப்ப ஒரு தெப்ப குளத்துல நீச்சல் அடிக்கிறதுக்கும் கடல்ல நீச்சல் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா?
3: அதாவது
4: தெப்ப குளத்துல போய் நீச்சல் அடிக்கும் போது குறைவான தூரத்துலதான் போய் நீச்சல் அடிக்க முடியும். அந்த ஒரு குறிப்பிட்ட சதுரம செவ்வக வடிவத்துல அந்த குளம் இருக்கும். கடல் மாதிரி இந்த வலைதளம் இருக்கு பாத்தீங்களா, அங்க தேடும்போது நம்முடைய அறிவு கொஞ்சம் பெருசு. ஆனா நம்முடைய சுய எண்ணத்தை இல்லாம எதுக்கெடுத்தாலும் அந்த கடலுக்கு போகணும் கடலுக்கு போகணும் கொஞ்சம் வரத்தான் செய்யுது.
3: அழகா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த நேர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா ரம்யா மேம்?
3: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லது மேம். என்ன பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள் மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் மேம் இருக்கு.
3: ஏன்னா
5: ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்ப மேம் வளரும்? அதிகமான விஷயங்களை அவன் பார்க்கும் பொழுது, அதிகமான விஷயங்களை கேட்கும் போது தானே. ஆனா கரெக்டா அதை வந்து சரியான விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் தெரியல, எப்படி சால்வ் பண்ணோன்னு டக்குன்னு நம்ம பாக்குறோம் சமூக வலைதளங்களை. இதுக்கு வந்து இது ஷார்ட் கட்ங்கிறாங்க, நம்ம அதையும் தாண்டி யோசிக்கிறோம். அதே மாதிரி மேம் புது நாடுகள்ல நம்ம பாக்குறோம், புதிய புதிய விஷயங்களை நம்ம பண்றோம். அப்ப வந்து நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இது செய்யக்கூடாதுன்னு நம்ம சிந்திக்கிறோம். அப்போ நிறைய இடங்கள்ல சமூக வலைதளங்கள் மனிதனுடைய சிந்தனையை தூண்டுகிறது. ஆனா சில சமயங்கள்ல மேம் அதை குறைக்கிறது. எங்கன்னா ரெண்டு இடங்கள்ல
3: உன்ன
5: ஏதாவது ப்ராப்ளமா இளைஞர்கள் யோசிக்காம இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI கிட்ட ஒரு கேள்வி கொடுக்கறாங்க. அந்த கேள்வி வந்து அதுக்கு பதில் அப்படிங்கறது கொடுக்குது. அந்த சமயத்துல நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வரும்போது அந்த டூல் தான் இருக்கே, நம்ம அது கிட்ட கேட்டுக்கோமே, அத ஆன்சர் சொல்லுமே அப்படின்னு. அதை எப்போ முழுமையாக நம்ம நம்புறோமோ அப்ப அதை சிந்திக்கவே வைக்காது மேம்.
3: வேற
5: ஒரு விஷயத்த பாக்குறோம், நம்ம அதை வந்து 50-50 யூஸ் பண்றோம்னா அது நம்ம சிந்தனைய தூண்டும். ஒரு மனுஷன் அதை எப்படி அப்ரோச் பண்றான் அப்படிங்கறத பொறுத்துதான் அது சிந்தனையை தூண்டுகிறதா அல்லது சிந்திக்காமல் ஒரு மனிதனை ஆக்குகிறதா அப்படின்னு இருக்கு மேம். ஆனா அது காலத்தின் கட்டாயம், அதை வளர்ச்சியினுடைய பாதைக்கு யூஸ் பண்ணிக்கணும் மேம்.
3: கண்டிப்பா அழகா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். கே நேயரோட இணைப்பு கிடைக்கல. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம், வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா. வாங்க. வணக்கம்
6: மேடம். ரம்யா மேடமுக்கு ஒரு காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதம் ஓலரட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நல்லா இருக்கிறேங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம். குரலை கேட்டாலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, மலையோட வந்திருக்கீங்க.
3: சரிங்க.

0: அதாவது வழித்தடம் வந்து முக்கியம் வந்து நமக்கு மூளைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளை தேடணும் வைக்கணும் ஒரு இடத்துக்கு போகணும் ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு போவோம், மூளை கசக்கிட்டே போவோம் இருக்குமா இருக்காதாங்க. இப்ப வந்து நம்ம கூட இருந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா நமக்கு எல்லா நல்ல காரியங்கள் பூராமா அதுல வருது. நம்மளோட மூளைய கொஞ்சம் செலவு கம்மிப்படுத்துது. நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் வச்சுருங்க நமக்கு மூளை கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருக்கும், ஆனா அது ஒரே நிமிஷத்துல நமக்கு தெளிவு கொடுக்குது. எது ஒரு வழித்தடை வந்து நமக்கு ஒரு தெய்வம் மாதிரி மேடம்.
1: நிச்சயமா
0: ரொம்ப நன்றிங்க மேடம்.
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம் லேசா.

0: நெல்லியில் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று பகல் 12:10 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் ஒரு நாளையே மகிழ்ச்சியாக்க நீங்கள் பின்பற்றும் ரகசியம் இது. இந்த தலைப்பில் தான் நம்ம தோழிகளோட பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்கிறோம், வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா அல்லது சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர்கள். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பேசுகிறேன். நலமாக இருக்கீங்களாம்மா?
0: நலமாக இருக்கிறீங்கய்யா, சொல்லுங்கய்யா.
1: இன்னைக்கு இன்னைக்கு இளைஞர்களை வந்து ஹலோ
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கு.
1: இணையதளம் வலைதளங்கள் எல்லாமே ஒன்றுதான். இவைகள் அனைத்தும் இன்றைக்கு உலகத்தின் இரு கண்களாக போயிட்டதுமா. அதனால நம்ம எதையும் சிந்திச்சு செயல்பட்டாவே எல்லாமே நல்லதே நடக்கிற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால நம்ம எதையும் தாங்கி இதயத்தோட எல்லாத்தையும் ஏற்றி நடந்து கொண்டால் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். ரம்யமான ரம்யாவிற்கு
0: காலை வணக்கம்.
2: சசிகலா பேசுறேன், பட்டேனி மாவட்டம் சின்னமலூர்ந்து.
0: சொல்லுங்கம்மா.
2: வலைத்தளம் வந்து கோடிக்கணக்கான தகவல் வந்து கொட்டி கிடக்குதுப்பா.
0: நிச்சயமா.
2: அந்த வலைத்தளத்தை வந்து சிந்தனைய திறனை வளர்க்கவும் செய்து சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கவும் செய்துப்பா. சிந்திப்பதற்கான தேவை எப்படி குறைக்குதுன்னா, ஏதோ ஒரு தகவல் வேணும்னா உடனே போய் வலைத்தளத்துல போய் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
0: ஆமா.
2: அப்ப வந்து என்ன செய்யுதுன்னா, சிந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல நம்மளுக்கு. ஏன் என்ன இந்த விடை சரியா தவறான்னு சொல்லி நம்ம மூளைய வந்து பயன்படுத்தி யோசிக்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சு போகுதுப்பா. நம்மள வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை வந்து உருவாக்குதுப்பா. தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை வந்து குறைக்குதுப்பா. எப்படி சிந்தனையை வளர்க்குதுன்னா, அந்த தகவல் சொல்லி பார்க்க போல வந்து அறிவு சார்ந்த தகவலா இருக்குது, பொழுதுபோக்கிற்கான தகவலா இருக்குது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கின்றோம், அதுல வந்து நம்ம வந்து பல புதிய தகவல்களை கற்றுக்கொள்றப்பா. கற்றுக்கொள்ளது மட்டும் இல்ல, அது ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சிந்திக்க தூண்டுதுப்பா. ஏதாவது ஒரு விடை தெரியாத வினாவிற்கு வந்து தீர்வை கண்டுபிடிக்கும் போல, அந்த தீர்வு வந்து எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதுக்கு முடிவு எடுக்கக்கூடிய முடிவு எடுப்பு வந்து சரியா தவறான்னு சிந்திக்கவும் தோன்றுதுப்பா.
0: இப்ப
2: உலகத்துல வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் நம்மளோட நலம் சார்ந்ததா இருக்குதுப்பா. அதை பத்தி விவாதங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப ஏன் என்னன்னு சொல்லி நம்ம பல்வேறு தகவல்கள் தெரிஞ்சு கொண்டு அதை சிந்தித்து நல்லதா கெட்டதா என ஆராயக்கூடிய திறனை வளர்த்துதுப்பா இந்த வலைத்தளங்கள்ப்பா. நம்ம உபயோகிக்கின்ற முறையை பொறுத்துதான்ப்பா சிந்தனையை வளர்க்கலாம், சிந்திப்பதற்கான தேவையும் குறைக்கலாம்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். பாளையங்கோட்டை காமராஜ்.
0: சொல்லுங்கய்யா.
3: வலைத்தளங்கள் வந்து நம்மளுடைய சிந்தனை திறனை வந்து வளர்க்கிறது குறைக்கதான் செய்யுது.
0: சரி,
3: இந்த வலைத்தளத்தை பாக்குறோம். யாருக்கும் அதனால இல்லாம பேசிட்டு
0: கணக்கு
3: போடுறதா இருந்தாலும் செல்ல பார்த்துதான் இது பண்றோம். எல்லாமே வந்து நம்மளுடைய சிந்தனை ஆற்றலை குறைக்குங்கிறது என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம், வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா. நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம கேட்க போறோம். ஜெயம் திரைப்படத்திலிருந்து ஆர் பி பட்நாயக் இசையில் விஜய் யேசுதாஸ் குரலில் பழனி பாரதியின் வரிகளில் பாடல் வரப்போகுது. தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6. இது ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா. நீர்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மும்பை நடராஜன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா
1: மேடம். வலைதளங்கள் வந்து ரெண்டையுமே செய்யுது மேடம்.
0: ஆமா,
1: அது நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறோம்னு பொறுத்து இருக்கு. இது வந்து சிந்தனை திறனை வந்து வளர்க்கறது வந்து சாதகமான ஒரு நமக்கு மேடம். இதான் உலகத்தினோட நம்ம மின்ச உள்ள இன்ஃபர்மேஷன் அத சயின்ஸ் இன்வென்ஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல கொடுக்கறதுனால நமக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுது.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அப்புறம் வந்து அதே சமயம் வந்து சிந்திக்கிற தேவையும் குறைக்குது. ஏன்னா வந்து ரெடிமேடா கிடைச்சதுனால அதனால நம்ம வந்து உடனே வந்து ஒரு ஒரு கால்குலேட்டர் பண்ணி இப்ப பாத்துறோம். அதாவது அதை 8-64 அப்படின்னு நம்ம உடனே இது பண்ண மாட்டேங்க. அதை மூளைக்கு வேலை செஞ்சு இல்லாம உடனே வந்து கால்குலேட்டர் தேடி இப்ப போயிடுறோம். ஸ்மார்ட் போன்லயே வந்து கால்குலேட்டர் எல்லாம் இருக்க முடியும்.
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா.
1: இதுதான் என்னோட கருத்து.
0: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியம்.
0: நலமா இருக்கிறீங்க? சொல்லுங்க.
2: வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை வளைக்கிறதா
0: இல்ல குறைக்கிறதா?
2: மேடம்
0: இல்லது அந்த சிந்தனை பண்றதுக்கான தேவையே குறைக்குதா, சிந்திக்கிறதுன்னு அவசியமே இல்லை அப்படிங்குதா?
2: இல்ல, வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை வளர்க்கலதான் செய்யுது மேடம். பூர்வ காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாம் கம்யூனிஸ்டமயமும் விஞ்ஞானமயமா ஆயிடுச்சு. அதுக்கு முன்னா மண் உலகத்துக்கு போவோம், அதுக்கு போவோம், அதெல்லாம் இப்ப எல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு. இப்ப கைபேசியிலே எல்லாமே கையடக்கத்துல எல்லாமே அடங்கி போச்சு. இப்ப வலைதளத்துல பாத்தீங்கன்னா மாணவர்கள் படிக்கிறாங்க, போடுறாங்க சில கருத்துக்களை வெளி உலகத்துல உள்நாட்டு வெளிநாட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி வர்த்தகம் பல இது நாட்டினுடைய நடப்பு இது எல்லாமே இந்த வலைதளங்கள் மூலமா நம்ம அறிஞ்சுக்கிறோம். அது வந்து வலைதளங்கள் வந்து நமக்கு வந்து பயனுள்ளதான், சிந்தனை வளர்க்கக்கூடிய செயல்திறனாக இருக்கும் மேடம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் மேடம்.
0: நன்றிங்க ஐயா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பாத்திரலாம். வணக்கம்.
3: திருச்சி மாவட்டம் லால்
0: வந்து சொல்லுங்க ஐயா.
3: அது சிந்தனை தான் தருது. சிந்தனை இருந்தாதானே அதை சிந்திக்கிறதுக்கே சிந்தனை போகும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
3: சிந்தனை இல்லாதவங்கள சிந்தனையில போய் அதை சிந்திக்கிறதுக்கு போகும். அதுல வலைத்தளம் ஒன்னு இருக்கு, அதுல நிகழ்வு இருக்குங்கிற அதை சிந்திக்கிறதுக்கே நமக்கு சிந்தனை இருந்தாதானே அந்த சிந்தனை அதுக்குள்ள போகும்.
0: நிச்சயமா நிச்சயமா.
3: அதனால சிந்தனைங்கிறத வந்து வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அது நிறைய இருக்குமா? அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறனறிந்து தேர்த்தப்படும் புறார் வள்ளுவர். அப்போ நம்ம இதே இந்த வலைதளத்தை விட்டுட்டு நூலகத்தை நினைச்சு பாருங்கம்மா. நிறைய நிறைய உலக நூலகங்கள்லாம் இருக்கு.
0: ஆமா,
3: நமக்கு ஏதாவது வேணும், ஒரு நிலைத்திட்டம் தேடணும்னா அந்த நூலகத்துக்கு நம்ம போவோமா மாட்டோமா?
0: போவோம்.
3: அங்க போய் அந்த நூலகத்துக்கு உண்டான அந்த விடயங்களை சிந்திச்சு தேடி அதுல இருக்கிற விஷயத்தை எடுத்து நாம நமக்குள்ள செய்திகளை திணிக்கிறதுக்கு உண்டான செயல் திட்டம் உங்களுக்கு இருந்துதானே இருக்கு பூமியில.
0: ஆமா ஆமா.
3: அதை விரல் நிலையில கொண்டாந்து இறைவன் கொடுத்துருக்கான் கையில.
0: நிச்சயமா.
3: அதை வச்சு நாம என்ன பண்ணணும், அதுல இருக்கிற மேம்பட்டு சிந்தனையோடு நாம நம்ம சிந்தனை அதுல செலுத்தி அதுல இருக்கிற செய்திக்கும். ஏன்னா ஒரு சொல் ஒருத்தருக்கு ஒரு சொல் ஒரு சொல்லா இருக்கும்.
0: ஆமா.
3: கேட்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கும் அந்த ஒரு சொல் பல சொல்ல உருவாக்கும் அவங்க சிந்தனையின் வெளிப்பாடு. அது இந்த வகையில அந்த வலைத்தளங்களா இருந்தாலும் சரி, இன்னொன்னு சிந்திக்க வேண்டிய ஒரு நுட்பம் என்னன்னா, வலைத்தளங்கள் மற்ற விஞ்ஞான நிகழ்வுகள் அத்தனையுமே அறிவியல் பொருள், அதுக்குன்னு எந்த அறிவுமே இருக்காது. நாம தன்னொரு அறிவை கொண்டுதான் அதுல

0: செலுத்தணும்.
1: ஆமா ஆமா,
0: அப்படி செலுத்தும் போது சொல்லக்கூடிய அந்த செயல் திட்டம் வந்து சிறப்பான சிந்தனையா இருந்துச்சுன்னா அது நமக்கு மேல ஒரு சிறப்பை எடுத்துக்கணும் அந்த குடும்பம். அதனால எந்த ஒரு விஷயங்களையும் ஒன்றை சார்ந்து ஒன்று இருப்பதனால அந்த ஒன்று நன்று அப்படிங்கிற நிலையில நாம செயல்பட்டா எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றிங்க அழகாசன், நீங்க நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா, இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். டி இமான் இசையில் வைகை செல்வன் வரிகளில் உன்னிமேனன் நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் சேனா திரைப்படத்திலருந்தான் பாடல் கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க தினம் எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்கிறோம் வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா அல்லது சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா. நிகழ்ச்சியில் இடையிறாங்க நேயர், வணக்கம்.
1: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றை அலங்கரிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன் அம்மா.
0: வணக்கம், வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: வலைதளங்கள்ல வந்து இன்னைக்கு எல்லாமே இருக்குமா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புத்தகத்தை காந்தி படிச்சதுனாலதான் இன்னைக்கு உலக மகாத்மாவாக திகழ்றாரு. அதுவும் ஒரு இரவு பொழுதுல அவர் அந்த படிச்சாரு. அதே போல நல்ல விஷயங்களை நம்ம வந்து வலைதளத்துல பயன்படுத்தினா நமக்கு சிந்தனை வளரத்தான் செய்யும். சிந்தனை இன்னைக்கும் வளரத்தான் செய்யுது. ஏன்னா எல்லாமே இருக்குது அதுல. நமக்கு தேவைக்கு என்னன்னு அதை எடுக்கணும். நல்ல விஷயங்களை இருக்கும்போது சிந்தனை வளரும். என்ன பொறுத்த வரைக்கும் 80% இன்னைக்கு சிந்தனையை தர்றது வலைதளங்கள் தான். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி இளங்கோ பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்குமா, அது நாம தான் தேர்வு பண்ணும். அன்ன பறவை பாலை மட்டும் குடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீர் விட்டுட்டு. அது மாதிரி வலைதளங்கள்ல 4 விஷயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு தேவைப்படும். நமக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுது? எது ஒண்ணு இல்ல, ஒரு அட்ரஸ் தேவைப்பட்டா கூட நம்ம இன்னைக்கு வலைதளத்துல இருந்து எடுத்துக்கிறோம் இல்ல. ஒரு படத்து பேர் தெரியல அப்படின்னா அந்த பாட்டுக்கு சொன்னாலும் அந்த படத்து பேர் வந்துருது இன்னைக்கு வலைதளம் மூலியமா. முன்னா யாராவது தேடணும் இல்லம்மா. இன்னைக்கு கைக்குள்ளே அடங்கிருச்சு, வலைதளமும் அடங்கிருச்சு. நிறைய சிந்தனைகள், நிறைய அறிவு வந்து வலைதளங்கள் நம்ம கொடுக்குதுமா. அதனால நாம என்ன பண்றோம், நமக்கு என்ன தேவை நல்லதா எடுத்துக்குவோம். பாடல்ல இருக்குதுங்க, ஒரு சில பாடல் இருக்குது. ஆனா நம்ம என்னது, நம்ம வானொலிகள் ஒளிபரப்பாது அது மாதிரி பாடல. நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு கொண்டு கொண்டு தரணும் இல்ல. நேர்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், நேர்கள்லாம் இது மாதிரி தலைப்பில் தான் பேசணும், நேர்கள் இது மாதிரி பாடல் தான் கேட்கணும். நம்ம ஒரு ஒழுக்கத்தை கொண்டு தரணும் வலைதளமா இருந்தாலும். அதேதான் நம்ம கட்டுப்பாட்டு கூட நாம இருக்கணும். வலைதளம் வந்து எல்லாம் விரிஞ்சுதான் இருக்கும். ஒரு ஊருன்னா 4 விதமா தான் இருப்பாங்க. நாம நல்ல விதமா இருக்கணும்னா நல்லதை தேர்வு பண்ணி நாமதான் வலைதளத்துக்குள்ள நல்லதா தேடி நாம பாக்கணும். அது தேவையில்லாத வருது, அதான் டெலிட் பண்றது இருக்கு இல்ல, தள்ளிட்டு போயிட்டே இருங்க. நல்லதை மட்டும் தேர்வு பண்ணுங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதை தேர்வு பண்ணும், வலைதளங்கள் நல்லதே அப்படின்னு நான் சொல்லி நிகழ்ச்சி நடைபெறுகிறேன். நான் ஈரோடு சுட்டி வளர்ச்சி இளங்கோ.
0: நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். நான் செல்லும் பஸ், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறீங்க ஐயா, சொல்லுங்க.
3: வலைதளங்கள் வந்து சிந்திக்கும் திறன் குறைக்கும் கேக்கீங்க?
0: குறைக்குதா இல்ல வளக்குதா?
3: வளக்குதா, இது குறைக்கதான் செய்யுது கண்டிப்பா. அது வந்து மாத்துக்கிறது கிடையாது. அது என்னன்னா, ஏதாவது நம்ம ஒரு எமர்ஜென்சியா ஏதாவது ஒரு பாக்கணும்னா நம்ம எங்க சிந்திக்கும், டக்குன்னு செல்லட்டு பாரு அப்படிங்கும். அது யோசிக்கமா, ஒரு 5 நிமிஷம் யோசிப்போம். அதுக்கப்புறம் அது தேவையில்லாம நம்ம செல்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டேங்கல யாருக்கும் இப்போதைக்கு. ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு விஷயத்த போய் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு மிஷின்ல ஒரு ரிப்பேர் ஆயிட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, டக்குன்னு செல்லடு பேரடி டக்குன்னு வந்துடும், பாக்க போற வேலையை முடிக்க போற. அது எதுக்கு போட்டு போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க பொதுவா.

0: ஆமா ஆமா ஆமா,
1: அந்த சிந்தனை திறனை குறைக்கும். ஏன்னா வந்து யோசிக்க கூடிய தன்மையை நம்மள வைக்க விட மாட்டேங்காங்க இந்த வலைதளங்கள். அந்த வலைதளத்தை கண்டுபிடிச்ச யாரு? மனிதர். நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். வலைதளங்கள், மொபைல் போன், என்னென்ன உலகத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கோ கண்டுபிடிச்சது எல்லாமே இந்த மனித
0: மூளைதான்.
1: அது வேற யாரும் கண்டுபிடிக்கல, கடவுளா நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கல. அப்படிங்கும் போது நமக்கு கீழதான் எல்லாமே இருக்கணும் கண்டிப்பா. அப்படிங்கும் போது இப்ப நமக்கு மேலதான் இருக்காது கண்டிப்பா. நம்ம மூளைய மங்கச்சேலா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கண்டுபிடிச்ச ஆளு ஒரு ஆள் இருக்கட்டும், கண்டுபிடிக்காத ஆளு கண்டுபிடிக்காத ஆளு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து யோசிக்க விட மாட்டேங்கல அந்த வலைதளங்கள் நம்மள. கண்டிப்பா யோசனை பண்ணணும் கண்டிப்பா. அதனால வலைதளங்கள் வந்து இப்போதைக்கு என்ன பொறுத்தல என்னதான் நல்ல விஷயம் இருந்தாலும் நம்மளுடைய மூளைய வந்து லைட்டா அந்த மங்க செய்யற மாதிரி தான் வேலை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்கு, நான் முத்துக்குமார் வரிகளில், இளையராஜா இசையில், ஸ்ரேயா கோஷல் குரலில், ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 9:55 நோக்கி போயிட்டுருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பேசினோம், வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா. நேர்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி தான், நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. நமக்கு நிறைய புது புது விஷயங்களை நம்மளால் இந்த இணையதள வசதியாகட்டும் இந்த வலைதளங்கள் மூலமாகட்டும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அப்போ நம்மளுடைய சிந்தனை திறனை அது நிச்சயமாக வளர்க்க தான் செய்யுது. ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உண்மையானதா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். என்ன எடுத்தாலும் நம்ம அதில் பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் அப்படி முழுதாகவும் நம்பிடக்கூடாது. நம்ம சிந்திக்கிறதுக்கான தேவையை அது குறைக்கிறதுக்கு நம்ம இடமும் கொடுக்கக்கூடாது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம். தென்னவன் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. பொது அறிவு கேள்வி பதில்களோடு நேர்களை தொலைபேசி வழியாக நீங்கள் உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடலை கேட்டு பெறலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் தனித்துவத்தையும் உரிமைகளையும் காக்க போராடி உயிர்நீத்த சங்கரலிங்கனாரின் தியாகம் நமக்கு என்றும் வழிகாட்டுவதாய் அமையும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:04 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த குமதி நாராயணன். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க. 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியில முதலாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, யாரிங்க இருந்து பேசுறீங்க? உடையாம்பிள்ளையில இருந்து பத்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பாமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி

அர்ணா புயல் எங்கு கரையை கடந்தது? ஆப்ஷன் ஏ புதுச்சேரி, ஆப்ஷன் பி கலிங்கப்பட்டினம். இந்த கேள்விக்கான பதிலை யோசித்துக்கிட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 10:12 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ் சார், நிகழ்ச்சியில சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் கண்ணன் வருவான். பாடல் காட்டுக்கு பூக்கள் சொந்தம், பூவுக்கு வாசம் சொந்தம், வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளா, என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்லி தருவாளா.
0: சூப்பர் சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக நீங்க விரும்பிக்கிட்ட பாடல் வந்துட்டே இருக்கு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதா

0: வசந்தன் கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மேடம், ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழையம் அக்பர்.
1: அக்பர் சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு புதிய தென்றல் படத்துல இருந்து தென்றல் நிலையிலிருந்து வரும் தேவமகைவாதம்.
1: கண்டிப்பா சார், நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அர்ணா புயல் எங்கு கரையை கடந்தது? ஆப்ஷன் ஏ புதுச்சேரி, ஆப்ஷன் பி கலிங்கப்பட்டினம்.
0: புதுச்சேரி.
1: கலிங்கப்பட்டினம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, அர்ணாப் என்ற பெயர் வட இந்திய பெருங்கடல் புயல் பட்டியலில் பங்களாதேஷ் வழங்கிய பெயராகும். இதற்கு வங்காள மொழியில் கடல் அப்படின்னு பொருள். வங்கக்கடலில் உருவான இந்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுனால அர்ணாப் புயல் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பரவிச்சு. ஆனால் IMD இதை அதிகாரப்பூர்வமாக புயல் அப்படின்னே அறிவிக்கல. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடந்தது. இது செப்டம்பர் 23 இரவு 11 மணி முதல் செப்டம்பர் 24 அதிகாலை 1 மணிக்குள் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரையில் விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினத்திற்கு தென்மேற்கே கரையை கடந்தது. இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒரு புதிய வர்த்தக வாயிலை திறந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஓமன், ஆப்ஷன் பி ஆஸ்திரியா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:26 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதை நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இந்திய கலைவரக்கம் திருநெல்வேலி புதுப்பேட்டையில இருந்து சண்முகாமாரியம்.
0: வணக்கம் சண்முகாமாரியம், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஐயா படத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லலாம்.
0: கண்டிப்பா, நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒரு புதிய வர்த்தக வாயிலை திறந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ ஓமன், ஆப்ஷன் பி ஆஸ்திரியா. சரியான பதில் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, இந்தியா சமீபத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சிஏபிஏ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு ஓமன். இந்த விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் December 18, 2025 அன்று கையெழுத்திடப்பட்டு June 1, 2026 முதல் அமலுக்கு வந்தது. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு பிறகு ஓமனுடன் இத்தகைய ஒப்பந்தம் செய்த இரண்டாவது நாடு அப்படிங்கிற பெருமை வந்து இந்தியா பெற்றது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஓமன் தனது 98% வரிக்கோடுகளில் இந்திய பொருட்களுக்கு 0% வரி சலுகை அளிக்கிறது. இது ஜவுளி, நகைகள், மருந்துகள் உள்ளிட்ட இந்திய ஏற்றுமதிக்கு பெரும் ஊக்கம் அளிக்கும். மேலும் ஓமனின் மூலோபாய அமைவிடம் மற்றும் சோஹர் துகும் துறைமுகங்கள் வழியாக இந்தியா ஜிசிசி மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு புதிய வர்த்தக வாயில திறந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் சண்முகா மாரிமுத்து அவர்கள் விரும்பிக்கிட்ட பாடல் வந்துட்டே இருக்குது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக நம்மளோட வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
3: தென்காசி மேலாத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
2: ஜெயக்குமார் சார், அங்கே குற்றாலத்தில் நிலவரம் எப்படி இருக்கு?
3: குற்றால நிலவரம் நல்லா தண்ணி உழுது, ஆனால் குளிக்க விடல, கொஞ்சம் வேலை நடக்கி 5:30 வந்தா குளிக்கலாம்.
2: சரி சரி,
3: குளிக்கலாம் மேடம்.
2: கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன பாடல் வேணும்?
3: எங்க முதலாளி படத்துல இருந்து குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல

0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி, ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1958, 1964.
1: 64.
0: 1958 தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குன்னு அதுக்கு முன்னாடி. ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்களுக்கான சட்டம் அப்படிங்கிறது 1958 செப்டம்பர் 11 அன்று நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. வடகிழக்கு மாநிலங்களில் ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியை கட்டுப்படுத்த இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் கலவரம் பாதித்த பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இடங்களில் இராணுவத்துறை கலவரத்தை கட்டுப்படுத்த சிறப்பு அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் அசாம் மற்றும் மணிப்பூருக்கு மட்டுமே இருந்த இந்த சட்டம் பின்னர் 1972 திருத்தப்பட்டு அருணாச்சலப்பிரதேசம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா ஆகிய 7 மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா 1990 ஜம்மு காஷ்மீருக்கு தனி AFSPA கொண்டு வரப்பட்டது.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:42 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
1: தென்காசி மாவட்டம் மேல சொக்கம்பட்டில இருந்து மூர்த்தி மேடம்.
0: மூர்த்தி சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: காதலர் தினம் படத்துல இருந்து நினைச்சபடி நினைச்சபடி அந்த பாடல் மேடம்.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ரீஜன் அக்ரி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ செயற்கை நுண்ணறிவு, ஆப்ஷன் பி வேளாண்மை.
1: செயற்கை நுண்ணறிவு மேடம்.
0: வேளாண்மை அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் உங்களுக்கு நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, ரீஜன் அக்ரி அப்படிங்கிறது மீள் உருவாக்க வேளாண்மைக்கான ஒரு சர்வதேச சான்றிதழ் திட்டம். இது வேளாண்மை நிலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இந்த திட்டம் பிரிட்டனை தளமாக கொண்ட நிறுவனத்தினால நடத்தப்படுது. பண்ணைகளில் மண்வளத்தை பாதுகாத்தல், பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரித்தல், நீர் மேலாண்மை, கார்பன் உமிழ்வை குறைத்தல் போன்ற நிலையான விவசாய முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்படுது. சமீபத்தில் இந்தியாவில் பல பருத்தி விவசாயிகள் இந்த சான்றிதழை பெற்றிருக்கிறாங்க. இதன் மூலம் அவர்களின் விளைபொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் அதிக விலை கிடைக்குது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:54 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், முகவுல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மூவேந்தர் படத்துல இருந்து வந்த குமரியே.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026

0: ஆண்டு சுற்றுலா குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உலக பொருளாதார மன்றம், ஆப்ஷன் பி உலக வங்கி.
1: உலக பொருளாதாரம்.
0: ஆப்ஷன் ஏ உலக பொருளாதார மன்றம், ஆப்ஷன் பி உலக வங்கி.
1: உலக வங்கி மேடம்.
0: உலக பொருளாதார மன்றம் அப்படிங்கிறதா சரியான பதில். நீங்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டீங்க, அதனால தான் நான் ஆப்ஷனை மறுபடியும் ஒரு தடவை சொன்னேன். முயற்சித்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. நிறைவான பாடலாக முக ஒரு ஜோதி அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது சுற்றுலா குறியீட்டை வெளியிடுவது உலக பொருளாதார மன்றம். இந்த குறியீடு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடப்படும். 2024 வெளியான குறியீட்டில் இந்தியா 39வது இடத்துல இருந்தது. தெற்காசியாவிலேயே முதலிடம். 2026 அறிக்கையில் 119 நாடுகள் மதிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, சுகாதாரம், விலை போட்டித்தன்மை ஆகிய 17 தூண்களின் அடிப்படையில் தரவரிசை தயாரிக்கப்பட்டிருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வந்துட்டே இருக்கு. மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்த்து அனல்மில் நிலைய பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு. நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. தசரா பண்டிகை ஆரம்பிச்சாச்சு ஊர் முழுக்கவே. மேற்கு வங்காளத்தில் இந்த தசரா பண்டிகை முன்னிட்டு ஆண்டுதோறும் அங்கே வந்து துர்கா பூஜை அப்படின்னு கொண்டாடுறாங்க. இந்த விழா வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்களாங்க. கொல்கத்தா நகரம் முழுக்கவே அப்படியே விழாக்கோலம் பூண்டு இருக்குமா. துர்கா பூஜையே ரொம்ப சிறப்பாக ஆடல் பாடல்களோடு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டாடுவாங்களாம். தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கக்கூடிய வகையில் மகிஷாசுரன் அப்படிங்கிற அசுரனை துர்கா தேவி வென்ற

0: இதை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த துர்கா பூஜை. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை கொண்டாடுறதுக்காகவே நிறைய வந்து கலைநயமிக்க பந்தல்களெல்லாம் அமைப்பாங்களாம். அந்த பந்தல்கள் கீழே அழகழகாக செதுக்கப்பட்ட துர்கா சிலைகளை அவங்க வந்து வச்சு வழிபடுவாங்களாம். வண்ணமயமான நல்ல ஊர்வலங்கள் கூட நடக்குமா. மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த துர்கா பூஜை எப்படியெல்லாம் அவங்க வந்து கொண்டாடுறாங்க தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. பாடல் வந்துட்டுருக்கு கண்ணாத்தாள் திரைப்படத்திலேருந்து, கேட்டு ரசிங்க.
1: அம்மன் புகழை

கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. நவராத்திரி ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த சமஸ்கிருத சொல்லான நவராத்திரிக்கு 9 இரவுகள் அப்படின்னு பொருள். மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மனை நோக்கி மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கன் தவம் இருந்து சாகாவரம் கேட்டானா. அதுக்கு பிரம்மா, உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பாக இறந்து தான் போகணும், இதுதான் நீதி, அதனால இந்த வரத்துக்கு பதில் வேற ஒரு வரம் கேளு அப்படின்னு சொன்னார். அதுக்கு மகிஷாசுரன் என்ன கேட்டான் தெரியுமா, எனக்கு வந்து ஒரு பெண்ணினுடைய கையால் தான் வந்து மரணம் நிகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து கேட்டான். ஏன்னா பெண்ணுங்கிறவள் வந்து பலவீனமானவள் அப்படின்னு அவன் நினைச்சான். ஒரு பெண்ணால் தன்னை கொல்ல முடியாது, அவளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னு மகிஷாசுரன் நினைச்சான். ஆனால் அவனை வதம் செய்யறதுக்காகவே தேவி கடும் விரதம் இருந்து 9 அவதாரங்கள் எடுத்து லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை அப்படின்னு 3 தேவிகளை இணைத்து மகிஷாசுர மர்தினியா மாறி 10வது நாளில் மகிஷாசுரனை அவங்க வந்து வதம் செய்கிறாங்க. சக்தி விரதம் இருந்த அந்த 9 நாட்களை தான் மக்கள் நவராத்திரி அப்படின்னு கொண்டாடிட்டு வர்றாங்க. மகிஷாசுரனை அந்த வதம் செய்த அந்த 10வது நாள் தான், அந்த வெற்றி குறிக்கக்கூடிய அந்த நாள் தான் நம்ம வந்து விஜயதசமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நவராத்திரியை மேற்கு வங்க மாநிலத்தில் துர்கா பூஜை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறாங்க. அங்கே வரலாற்று நிகழ்வுகளின்படி எண்ணிலிருந்து அங்கே துர்கா பூஜை வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க சொல்கிறேன். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டுருக்கு. ராஜகாளியம்மன் திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க.

0: நேயர்களின் கவனத்துக்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 மேற்கு வங்காளத்தில் கொண்டாடப்படக்கூடிய துர்கா பூஜைக்கும் நம்ம இந்திய சுதந்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. ஆமாங்க. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். வரலாற்றின்படி பார்க்கும்போது மேற்கு வங்காளத்தில் 16ஆம் நூற்றாண்டு முதலே இந்த துர்கா பூஜையை வந்து கொண்டாடிட்டு இருந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் அதில் நிறைய புதிய அம்சங்கள்லாம் சேர்த்து இன்றைக்கி அது வந்து ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடிட்டுருக்கிறாங்க. ஆங்கிலேயோட வருகைக்கு பிறகு தான் இந்த கொண்டாட்டம், துர்கா பூஜையோட அந்த செலிப்ரேஷன் வந்து மிக பெருசாக பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது சீர்திருத்தவாதிகள் துர்காவை வந்து இந்தியாவோட தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. துர்கை தான் நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டு, எப்படி துர்கை வந்து அசுரனை வென்றாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவும் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து வெல்லணுங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு முழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த பண்டிகை வந்து நாடு முழுக்கவுமே ரொம்பவே வந்து பிரபலமாச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு இப்போ வந்து உலகத்தினுடைய நிறைய பகுதிகளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் இந்த துர்கா பூஜை இருக்குது. மேற்கு வங்காளத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த துர்கா பூஜைக்கு உலக பாரம்பரிய அந்தஸ்தும் கிடச்சிருக்கு. ஆமாங்க, யுனெஸ்கோவின் மனித குலத்தின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இந்த விழாவையும் சேர்க்கணும் அப்படின்னு 2019 நம்மளுடைய இந்திய அரசாங்கம் சொன்னாங்க. அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட யுனெஸ்கோ 2021 மனித குல பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இந்த துர்கா பூஜையும் வந்து சேர்த்துருக்கிறாங்க. சரி, மேற்கு வங்காளத்தில் எப்படி இந்த துர்கா பூஜையை கொண்டாடுவீங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, இன்னும் சொல்லலையே அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். தேவர் மகன் திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நவராத்திரி ஆரம்பித்தாச்சு. தசரா பண்டிகை வெகு சிறப்பாக நம்ம போய்கிட்டுருக்கிற இந்த நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் இது வந்து துர்கா பூஜை அப்படின்னு கொண்டாடிட்டுருக்கிறாங்க. அதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த நவராத்திரி தொடங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே துர்கா தேவியினுடைய சிலைகளை அவங்க வந்து செய்வாங்களாம். மரக்கட்டைகள், வைக்கோல், களிமண் இதை வச்சு அவங்க செய்வாங்களாம். கண்கள் தவிர மற்றபடி எல்லா பாகங்களுக்குமே அவங்க வந்து வண்ணம் தீட்டி தயாராக வச்சுருப்பாங்களாம். வடக்கு கொல்கத்தாவில் குமார் துளி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி துர்கா தேவியோட சிலைகளை, பெரும்பாலான சிலைகளை அங்கே அந்த இடத்துல தான் வந்து செய்வாங்களாம். நவராத்திரியோடைய 5வது நாள் மகாலயம், அந்த நாள் அன்னைக்கு தான் சடங்குகளோட தேவி வந்து பூமிக்கு வர்றதா அர்த்தம். அதனால் இந்த நாளில் வந்து சொக்குதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சடங்குப்படி அந்த சிலைகளுக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த கண்கள் வந்து வரைவாங்களாம். நவராத்திரியோட 5வது நாள் தான் செஞ்ச அந்த துர்கா சிலைகளுக்கு கண்களை வரைவாங்க. அந்த கண்களை வரையக்கூடிய நேரத்தில் தேவி வந்து பூமிக்கு இறங்கி வர்றதா அர்த்தம். 6வது நாளான சஷ்டி அன்னைக்கு வந்து துர்கா தேவி அவங்களுடைய குழந்தைகளான அந்த கணேஷ் கார்த்திகேயன் லக்ஷ்மி சரஸ்வதி அவங்களோட பூமிக்கு வர்றதா வந்து சொல்கிறாங்க. அதனாலே நீங்கள் அங்கே நம்ம மேற்கு வங்கலத்தில் பார்த்தோம் அப்படின்னா துர்கா சிலைகளுடைய பக்கத்துலேயே வந்து விநாயகர், முருகர், லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 சிலைகளை அவங்க வந்து வச்சு வந்து வழிபடுவாங்க. சரி, மற்ற நாள்களில் என்னென்ன நடக்கும் சொல்கிறேன். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்குது. கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. மேற்கு வங்க மாநிலத்தில் துர்கா பூஜை எப்படி வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, அதாவது இந்த நவராத்திரி எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து துர்கா பூஜைக்கு வந்து அவங்க சிலைகளை வந்து செய்வாங்க. இப்போ நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விநாயகர் சிலைகளை வந்து செஞ்சு கொண்டு வந்து வச்சு வழிபடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து துர்கா பூஜைக்கு வந்து துர்காவினுடைய சிலைகளை வந்து செய்வாங்க. கூடவே வந்து விநாயகர், முருகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்க எல்லாருடைய சிலைகளையும் வச்சு அங்கங்கே பெரிய பெரிய பந்தல்களாக அமைப்பாங்களாம். அங்கே வந்து இந்த சிலைகளை கொண்டு போய் வச்சு வழிபடுவாங்க. நவராத்திரியோட 5வது நாள் தான் அந்த சிலைகளுக்கு கண்களை வரைவாங்க. கண்களை வரையும் போது தான் தேவி வந்து பூமிக்கு வர்றதா அர்த்தம். இப்போ எப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு நம்ம சொந்த வீட்டுக்கு வந்தால் எப்படி நம்ம கவனிப்போம், அந்த மாதிரி தேவி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அந்த பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்களாம். 7வது நாளான சப்தமி அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நவபத்திரிக்கா, அதாவது 9 இலைகள் கொண்ட ஒரு தொகுப்பு, இதை வந்து கலாபவ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு வாழைக்கன்று, இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு புனித கங்கையில் அதை வந்து நீராட வச்சுட்டு அதுக்கு வந்து சிவப்பு நிற பார்டர், அப்புறம் வெள்ளை நிற சிலை. வெள்ளை மேற்கு வங்கத்தில் இந்த சேலை ரொம்பவே பவுளம், சிவப்பு நிற பார்டர், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சேலை. இதை வந்து அந்த வாழை மரக்கன்றுக்கு சுற்றி அது வந்து துர்கா தேவியினுடைய வடிவமாக நினச்சி அதை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. நம்ம சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா பந்தல்கள் கீழே, அங்கே கொண்டு போய் அதை வச்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபடுவாங்க. 8வது நாளான அஷ்டமி அன்னைக்கு சின்ன பெண் குழந்தைகளை வந்து தேவியாக வழிபடக்கூடிய கன்னி பூஜை வந்து நடக்கும். 9வது நாளான மகாநவமி அன்னைக்கு மகா ஆரத்தி, பெரிய ஆரத்தி விழா நடக்கும். அப்புறம் துணிச்சி நிறுத்திய நெருப்பு சட்டி நடக்கும். இப்போ நம்ம ஊரில் தீச்சட்டி ஏந்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து நெருப்பு சட்டி வச்சுருப்பாங்க, அதை வச்சு நடனம் இருக்கக்கூடிய அந்த விழாக்கள்லாம் நடக்கும். அன்னைக்கு வந்து மகாபோக், அதாவது நல்ல ராஜபோக உணவு நம்ம

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி வந்து மேற்கு வங்காளத்தில் துர்கா பூஜை இப்படிலாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு துர்கா தேவி மகிஷாசுரனை வதம் செய்த நாள். அன்னைக்கு தான் தேவி பூமியிலிருந்து திரும்ப சிவனை நோக்கி போகக்கூடிய ஒரு நாளும் கூட. அதனால் வந்து திருமணமான பெண்கள் வந்து துர்கா தேவிக்கு வந்து குங்குமம், அவங்க ஊரில் சிந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த குங்குமத்தை சாற்றி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களும் மாற்றி மாற்றி அவங்க வந்து குங்குமத்தை பூசிக்குவாங்களாம். இந்த சடங்குக்கு பேர் சிந்தூர் கேலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவிக்கு பிரியாவிடை அளிக்கக்கூடிய வகையில் அன்றைக்கி சாயந்தரம் துர்கா தேவி சிலைகளை கொண்டு போய் நீர்நிலைகளை வந்து கரைச்சிருவாங்களாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தியில் நம்மளும் சிலைகளை வந்து வச்சு வழிபடுவோம், திரும்ப கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே துர்கா தேவி சிலைகளையும் செய்வாங்க. அதை செஞ்சுட்டு அதை வச்சு வழிபட்டுட்டு அந்த 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு அதை வந்து நீர்நிலைகளில் கரைச்சிருவாங்க. துர்கா பூஜையின் போது நகரங்கள், கிராமங்கள், எல்லா இடங்கள்லையுமே நிறைய அலங்கார பந்தல்கள் போட்டு பிரகாசமான விளக்குகள்லாம் வச்சு நல்லாவே அலங்கரிப்பாங்களாம். மக்களும் வந்து பல்வேறு பந்தல்களுக்கு போயிட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய பிரம்மாண்டமான துர்கா சிலைகளை வந்து பார்த்து பிரார்த்தனை செய்து அங்கே இருக்கக்கூடிய இசை, நடனம், நாடகம் இந்த மாதிரி பல கலாச்சார நிகழ்வுகளையும் அங்கே வந்து பார்த்து ரசிப்பாங்களாம். நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாரம்பரிய அந்த பெங்காலி இனிப்புகளையும் உணவுகளையும் வந்து அவங்க பகிர்ந்து இந்த துர்கா பூஜையை வந்து அவங்க கொண்டாடுவாங்களாங்க. சரிங்க, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜா குரலில் தாய் மூகாம்பிகா திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இனி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் செய்திகளை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காகவே கூட இணைஞ்சிருக்கிறாங்க ரம்யா கூட.
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ரம்யா, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நமக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதில் முதலாவதாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. 16ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாருமே அந்த இதில் வந்து கலந்துக்கலாம். காலையில் 10 மணிலேருந்து மாவட்ட ஆட்சியரோடைய தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்கு. இந்த குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து பெறப்பெறும் மனுவுக்கான ஒப்புகை, மனு தொடர்பான விவரங்கள், இதெல்லாமே மொபைல்லே பார்க்குற அளவில் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 16 தென்காசி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு குறைதீர் கூட்டம். தூத்துக்குடியில் அக்டோபர் 15 நடக்குது. தூத்துக்குடியில் அக்டோபர் 15 வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு நடக்குது. ஸோ விவசாயிகள் எல்லாருமே, தென்காசி தூத்துக்குடியில் உள்ள விவசாயிகள் இதை வந்து பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
0: அடுத்ததான் நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து

எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டமும் நடக்க போகுது. அக்டோபர் 15ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு நடக்கும். இந்த கூட்டத்தில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எரிவாயு சிலிண்டர் விநியோகஸ்தர்களும் மத்திய அரசின் எண்ணெய் நிறுவன பிரதிநிதிகளும் வந்து கலந்துப்பாங்க. அதனால் நம்ம வந்து யாராவது நமக்கு அந்த சிலிண்டர் வாங்குறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா, அந்த பெயர் மாற்றம் அந்த மாதிரி விஷயங்கள், எரிவாயு விநியோகஸ்தர்கள் அவங்களுடைய சேவையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டத்தில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல்களோட இப்போ பாடல் நம்ம கேட்கலாம், ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து.

0: உள்ளூர் செய்திகளோட கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அரசு பொருட்காட்சி 45 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது இன்னையோட நிறைவு பெறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 26 அரசு துறை அவங்களுடைய விளக்கக்கூடிய மாதிரி அந்த துறை அரசு துறைகளை பற்றி விளக்கக்கூடிய அரங்குகள் ஆகட்டும், கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுகள், பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களோடு இந்த பொருட்காட்சி நடந்துச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இரவோடு இந்த அரசு பொருட்காட்சி நிறைவடைகிறது அப்படிங்கிறத விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. நமக்கு வந்து எல்லாருமே இந்த விடுமுறை நாட்களில் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பொருட்காட்சி வந்து ஒரு பெரிய வகையில் உதவியாக இருந்தது. அந்த வகையில் ஆகஸ்ட் 29 தொடங்கின இந்த பொருட்காட்சி இன்னைக்கு அக்டோபர் 13 நிறைவு பெறுது. இது வந்து நம்மளுக்கு வந்து 28 பொருட்காட்சியாக இது நடந்தது அரசு சார்பில். ஸோ இந்த 28 பொருட்காட்சி பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை பக்கத்தில் உள்ள பிரான்ஸ்வேஷன் பள்ளி மைதானத்தில் வச்சு தான் நடந்தது. இது நாள் வரைக்கும் நான் போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கு இலவச பயிற்சி அரசு மூலமாக வழங்குவாங்க இல்லையா, அந்த பயிற்சியில் பயன்பெறுறதுக்கு ஊக்கத்தொகை திட்ட மதிப்பீடு தேர்வு மூலமாக தான் அதுக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில் இந்த கல்வியாண்டில் வந்து நமக்கு வந்து அந்த இதில் படிக்கிறதுக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்வு முடிவுகள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க 2027 இதில் படிக்கிறதுக்கு. இது வந்து செப்டம்பர் 6 இந்த தேர்வு நடத்தினாங்க. மொத்தம் இதுலேருந்து கலந்தாய்வு மூலமாக 525 பேர் மட்டும்தான் இதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சென்னை, மதுரை, கோவை இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் சென்னைக்கு வந்து 225 பேர், அப்புறம் வந்து பகுதி நேர பயிற்சிக்கு 100 பேர், மதுரை முழு நேர பயிற்சிக்கு 100 பேர் அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் 525 பேர் இதுக்கு வந்து கலந்தாய்வு மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த இதில் போய் சேர்றதுக்கான விண்ணப்ப பதிவு வந்து அக்டோபர் 14 தொடங்கி 20 முடிவடையும். முதல்கட்ட தெரிவு பட்டியல் வந்து அக்டோபர் 22 வெளியிடுவாங்க. கலந்தாய்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு அக்டோபர் 25 முதல் 27 வரைக்கும் நடைபெறும். முதல் நிலை தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் அக்டோபர் 28 தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கண்டிப்பாக இந்த சிவில் நம்ம கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் கோச்சிங்க்கு நீங்கள் சேரணும், நீங்கள் வந்து ஆல்ரெடி எழுதியிருந்ததில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கலந்தாய்வில் கலந்துக்கோங்க. சென்னை, கோவை, மதுரையில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டரில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம்.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்படா மழை பெய்யும் அப்படின்னு காத்திருந்த மாதிரி வெயில் வந்து கொளுத்தி அடிச்சிருச்சு. புரட்டாசி மாதமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வெயில் அதிகமாக இருந்தது. அப்படி இப்படி போய் வடகிழக்கு பருவமழை வந்து இன்னும் 3 தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையத்திலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடத்துல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ எப்படினாலும் அக்டோபர் 15 வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுனால நம்ம அதற்கேற்ற முன்னேற்பாடுகளோடு இருக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.
0: கண்டிப்பாக. அடுத்தது, தமிழகத்தில் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக அவங்க வந்து டெட் எக்ஸாம் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்காகவே அவங்களுக்கு வந்து சிறப்பு டெட் தேர்வுகள் வந்து நடத்துவாங்க. அதில் வந்து இப்போ ஜூலை 4-5 வந்து எக்ஸாம் நடத்தினாங்க. அதற்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதற்கான இறுதி விடை குறிப்புகள் ஃபைனல் ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அந்த தேர்வில் தகுதி பெற்ற தேர்வர்கள் அவங்களோட லிஸ்ட்டும் இருக்குது. அதில் யார் யாரெல்லாம் தேர்வு ஆயிருக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய சான்றிதழ்களை வந்து இ சர்டிஃபிகேட்டாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்து பதிவிறக்கம் செய்யணும். அதாவது அவங்க செலக்ட் ஆனவங்க அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
1: அதே மாதிரி கோவில்பட்டியில் நாளைக்கு சூரிய ஒளி மின்திட்ட முகாம் நடக்க இருக்குது. கோவில்பட்டி நகர்பகுதியில் உள்ள வீட்டு மின் இணைப்பு நுகர்வோர்கள் பிரதம மந்திரி சூரிய ஒளி திட்டத்தை பயன்படுத்தி பயன்பெறுவது தொடர்பான சிறப்பான முகாம் நாளைக்கு 14 கோ

0: கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடக்க இருக்குது. முகாமில் வீட்டு மின் நுகர்வோர், அதுக்கப்புறமா சோலார் மின் திட்டத்திற்கு மாறுதல் ஏற்படும் நன்மைகள் குறித்து தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிஎட் எம்எட் சான்று இதெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க. 0444-2838-9038 இந்த எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எலிஜிபிலிட்டி செக்ஷன் @tntu.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பாக நாங்கள் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த தகவல்கள் வேறு யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கும் கொண்டு சேருங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்களோட இணைஞ்சிருந்தோம் நான் ஆர்ஜி ரம்யா,
0: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: நிறைவான பாடல் கேட்கலாம், மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சேர்க்கம். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனிதகுலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்த்து அனல் மின் நிலைய பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:02.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 12:03. இப்ப கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நண்பகல் 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு, ஒரு நாளையே மகிழ்ச்சியாக்க நீங்கள் பின்பற்றும் ரகசியம் எது. இதை பற்றி தோழிகளே நீங்கள் நேரலையில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஒரு மணிக்கு நலம் தர நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குறாங்க பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள். 1:05 நலம் தர நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் பற்றிய தகவல்கள் கேட்டுக்கலாம். 2:00 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நேயர் விருப்பமாக நம்ம நிலைப்பண்பலை 102.6 இடம்பெற இருக்குது. 3:00 திரையிறவி நிகழ்ச்சி, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4:00 பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சி, 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1965 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்க இருக்கிறோம். இன்று மாலை 6:00 கேட்கலாம் பக்தி மாலை. நேர்களை இன்று மாலை 6:30 சேவை செய்திகள் கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரைசி கேட்டு மகளெல்லாம். 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்

0: கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு இடைவிடாத இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதுமொழி காஞ்சி கூறும் வாழ்வியல் சிந்தனைகள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்க. தொலைபேசி வழியாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நம்ம நிலை பண்பலை 102.6 எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக, அதனால் எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நேர்லை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கோங்க. நேர்லை நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 256-11-32 மற்றும் 256-11-33 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462 சேர்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் குக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. அதுக்கான நம்பரையும் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9443607944 9443607944. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கு, அந்த பாடலுடைய தொடக்க வரிகள், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. உங்களுக்காக வந்துட்டுருக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: நேரம் 12:11. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஸ்னேகிதியே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு தோழிகளே, உங்கள் எல்லாரையுமே அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடவே நம்ம கூட பேசுகிறதுக்காக ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லுங்கள்,
1: நிகழ்ச்சி வழங்குறதுக்காக இன்றைக்கி உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
0: நான் லிசி ஜெகன். ரம்யா,
1: அது எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னா பேரே மறந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க.
0: ஏன்னா ரம்யா கூட ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி, என்னன்னு தெரியலை. ஏன்னா இன்னைக்கு டாப்பிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு நாளையே மகிழ்ச்சியாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம்.
1: ஓகே,
0: அதனால தான் ரம்யா பார்த்தோன்னா இன்னைக்கு நாள் மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்ன மாதிரி எனக்கும் தோணிச்சு. அதனாலதான் அப்படி ஒரு சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில டெய்லி டெய்லி ஒரு ஒரு நாள் வந்து போயிட்டே தான் இருக்கு. ஆனா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதுல சில நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும், சில நாள் கொஞ்சம் அப்படி மைல்டா போகும், சில நாள் ரொம்ப அப்படியே சோர்வா இருக்கும். ஆனா எல்லா நாளையும் வந்து மகிழ்ச்சியா வைக்கணும், நல்ல உற்சாகமா பிரிஸ்கா நம்மளால ஒர்க் பண்ண முடியும், எல்லாருக்கிட்டையும் சகஜமா டெய்லி எல்லாரும் என்ன நினைப்போம், டெய்லி எல்லா நாளும் நல்ல ஹாப்பியா இருக்கணும் அப்படிதான் நினைப்போம்
1: இல்லையா.
0: அது தோழிகள்கிட்ட இன்னைக்கு நம்ம டிப்ஸ் கேட்க இருக்கிறோம். உங்க நிறைய, அதுவும் பெண்கள் கிட்ட குறிப்பா பாத்தீங்கன்னா, அவங்க தினசரி வேலைகளுக்கு இடையிலையும் அவங்க மைண்டும் உடலும் எல்லாரையும் பார்த்தா நல்லா சிரிச்சு பேசி நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி எப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கு கேட்க இருக்கிறோம். தோழிகளை இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா
1: கால் பண்ணுங்க 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன்னிணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஒரு நாளே மகிழ்ச்சியாக்க நீங்க பின்பற்றக்கூடிய ரகசியம் என்ன சொல்ல வர்றாங்க தோழி?
0: வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க
2: பேசுறீங்க?
0: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க. ஒரு நாளை மகிழ்ச்சி ஆக்கணும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரகசியம் அது?
2: நான் ஃபாலோ பண்றது பூரா படுத்தது பூரா எழுதி வைப்பேன், எழுதுனது பூரா வானொலியில சொல்லுவேன்.
0: என்னமா
2: போதாத பயிற்சிக்கு
0: எப்படி திருப்பி சொல்லுங்க?
2: அதாவது புத்தகங்கள்லாம் நிறைய படிப்பேன்.
0: சரி,
2: அதை பூரா குறிப்பு எடுத்து வைப்பேன். குறிப்பிடுறதை பூரா உங்ககிட்ட சொல்லி மனச வந்து ஆற்றல்
1: படுத்துவேன்.
2: சளிப்பு இல்லாம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. பாடல்களும் நிறைய எழுதுவேன். உதாரணத்துக்கு, கம்பர் பிறந்தார் நாட்டில் கம்பர் பிறந்தார், அவர் புலமைகள் பெரிதல்லவோ. வாலி பிறந்தார் கண்ணதாஸ் பிறந்தார், அவர்கள் பாடல்கள் உயர்வல்லவோ. அவை மொழிதான் அது நெல்லி மொழிதான், பாமரர்களின் மனதை கொள்ளை கொண்டதோ. பட்டு கோட்டையார் பாடல் பட்டி தொட்டியில் என்றும் மக்கள் மனதை எங்கும் மகிழ வைக்குமே. இளையராசாவின் இதயில் அப்பம் உள்ளதோ, அது மக்கள் மனதையும் என்றும் கட்டி போட்டதோ. கவிஞர் வைரமுத்துவின் வரியில் துன்பம் தொலையும், தூய காதல் பிறக்கும் நல்ல பண்பை வளர்க்கும்.
1: மனமகிழ்ச்சியோட
2: எந்த நாளையுமே எப்பவுமே சந்தோஷமா.

0: மகிழ்ச்சிமா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: நன்றி.
0: ரேடியோவில் பேசுறதுக்காகவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு
2: ஆமாம்,
0: சொல்லியிருக்கிறாங்க.
2: என்னென்னா அவங்க சொன்ன மையக்கருத்து என்னென்னா, நிறைய புத்தகம் படிப்பேன், பாடல் எழுதுவேன், இப்படி பாடல் பாடுவாங்க போலும் இருக்குது. நம்மளே மறந்து பாடும்போது அது ஒரு விதமான மகிழ்ச்சியாக தானே இருக்கும் நம்மளுக்கு. எவ்வளவுதான் கஷ்டங்கள் கவலைகள்லாம் மனசில் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும்போது மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானாக வந்துடும். அடுத்த தொழில் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, இணை போட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
2: சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய விஷயமா தோணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு ஹாப்பியாக தானே இருக்கோம், மகிழ்ச்சி ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? என்ன அப்படின்னா, காலையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரம்யா கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும் போது ரம்யா வந்து டாபிக் பார்த்தோன்னு என்ன சொன்னீங்க சொல்லுங்க.
0: காலையில வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சாலே போதும், அந்த நாள் மகிழ்ச்சியாக தான் இருக்கும்.
2: சூப்பர்.
0: ஏன்னா நமக்கு நிறைய நேரம் கிடைக்கலாம், பிடிச்ச விஷயங்களும் செய்யலாம். லேட்டாக எழுந்திக்கும் போது ஐயோ நேரம் பத்தலையே, இவ்வளோ நிறைய வேலை இருக்குன்னு ஒரு பதட்டம் இருக்கும்.
2: காலையில எழும்புறதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த மகிழ்ச்சி. அதை நம்ம எப்படி அந்த டைமை வந்து எப்படி ஷெடியூல் பண்ணி நம்மளுடைய ஒர்க்கை வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. பதட்டம் இல்லாமல் வேலை செய்யறதுலேயே தொடங்குது அந்த மகிழ்ச்சி. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம தேடும் போது நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தோழிகள் நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ண இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ரமணா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

0: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 12:22. இது சிநேகிதியே நிகழ்ச்சி. ஒரு நாளையே மகிழ்ச்சியாக மாற்ற நீங்கள் சொல்கிற ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை மகிழ்ச்சியாக மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிநேகிதிகள் அவங்களுடைய எண்ணங்களை நம்மகிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ரம்யா, அடுத்த தொழில் சந்திக்கலாம்.
3: வணக்கம். வாங்க, வணக்கம். யார் பேசுகிறீங்க? ஆ, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேம்மா. எப்படி இருக்கிறீங்க நீங்கள்?
2: மகிழ்ச்சியா மாற்றணும் அப்படின்னா
3: அதாவது ஒரு நாளை மகிழ்ச்சியா வச்சுக்கணும், அந்த நாள் ஃபுல்லா நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க?
4: ஒரே போர் அடிக்கும். அழகா தலையெழுத்து ஜம்முனு மேக்கப் நீட்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் சந்தோஷம் தான்.
2: சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கீங்க வசந்தம்மா, ஐ லைக் இட். தேங்க்யூ. கிடையாது. நம்மளுக்குள்ளாலே ஒரு பிரசன்டேஷன், நம்ம வந்து நல்ல தலையெல்லாம் சிவி அப்படி கொஞ்சம் பிரசன்டபிளா இருந்தனாலே மைண்ட் வந்து பாதி ஃப்ரெஷ் ஆயிரும். ஆமாவா இல்லையா?
3: ஆமா, நம்மள நாமளே ரசிக்கணும், நம்மள நாமளே அழகா இருக்கறோம் நம்பணும் அப்படினா.
2: அதே மாதிரி எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த நைட்டி அப்படிங்கறதுல மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட ட்ரெஸ் பண்ண யோசிக்கலாம். அது வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இதையும் வந்து பெண்கள் மைண்ட்ல போட்டுக்கோங்க. அடுத்த தோழியை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம்மா, நான் பாளையம்பட்டா கோணக்கேப்பத்துல இருந்து மாரியம்மா.
3: சொல்லுங்கம்மா.
5: அந்த நேய சொன்ன மாதிரிலாம்மா, நம்ம நம்ம நீட்டா ட்ரெஸ் நல்லா தலைவாரி போடு போட்டு பூ வச்சு நம்ம நீட்டா இருந்தாலே அந்த நாள் நல்லா மகிழ்ச்சியானதுதான்.
2: ரம்யா, தோழிகள் வந்து சூப்பரான ஆலோசனைகளா நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தோழிகள் கிட்ட நம்ம பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு, சம்திங் சம்திங் திரைப்படத்துல இருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
6: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
0: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,000.

$9,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: நேரம் பிற்பகல் 12:30 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே. இன்றைக்கி பேசிகிட்ருக்குறோம் ஒரு நாளை ஃபுல்லாக, அந்த நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத பற்றி தான் தோழிகள் கிட்டே கேட்டிருந்தோம்.
1: அடுத்த

0: என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: ஓகே, உங்க இனிப்பு தெளிவாக இல்லை.
0: சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், வரும் போகும். பிரச்சனையே இல்லைனாலும் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்காது இல்லையா ரம்யா?
1: ஆமாம் ஆமாம்
0: ஆனால்
1: ஆமாம்
0: அதுக்கு இடையிலையும் ஒரு சின்ன சிரிப்பு, சின்ன மகிழ்ச்சி, நல்ல வார்த்தை, பிடிச்ச பாடல்கள், நெருக்கமானவர்களுடைய தொலைபேசி உரையாடல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நாள் அழகாக்கிரும் அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை. தோழிகள் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன்.
0: சொல்லுங்கம்மா.
2: சரி சாந்தி, சென்னையில இருந்து பேசுறேன்.
1: சரிங்க.
0: சென்னையில எப்படி இருக்குமா? மழை இருக்கா?
2: இல்ல, வெயிலா தான் இருக்கு.
0: வெயிலா தான் இருக்கு. நம்ம ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கே, மிஸ் பண்ணிட்டீங்களே. ஆமா சொல்லுங்கம்மா.
2: அதான், இயற்கையை ரசிக்கிறது எனக்கு பிடிக்கும். இறை நாமம் எழுதுன சொல்லுங்க, தியானம் பண்றது, இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிக்கிறது, வானொலியில தான் இந்த வானவில் பண்பலையெல்லாம் எப்பவுமே இருக்கிறது, இணைந்திருப்பது. அப்புறம் கவிதை எழுதுறது பிடிக்கும்.
0: சூப்பர்.
1: இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து
0: மகிழ்ச்சியா வச்சிருக்கீங்க இல்லையா? சூப்பரங்கம்மா, தொடர்ந்து
2: பேசுறதே மகிழ்ச்சியா இருக்கு.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா.
2: நன்றி. வணக்கம்.
0: என்னன்னா, என்ன பக்தி சார்ந்த விஷயங்கள் சொன்னாங்க, சின்ன கவிதை எழுதுற சொன்னாங்க, அதையும் தாண்டி இயற்கை ரசிக்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து மறந்து போன ஒரு விஷயம் மாதிரி இருக்குது இல்லையா? நம்ம வந்து வெளியில வந்துட்டு வானத்தை அண்ணாந்து ஒரு நாளைக்கு ஒருக்காவது பாக்குறோமா அப்படின்னு யோசிச்சு அதை கூட சில சமயத்துல மிஸ் பண்ணிடுறோம்ல. நல்ல ஒரு கலர்ஃபுல்லா, ஒரு ப்ளூ கலர்ல அப்படியே அப்படி பார்க்கும் போதே மனசு பாத்தீங்கன்னா அப்படி பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரீயா நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல.
1: ஆமா, நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப அந்த பப்ளிக் எக்ஸாம் மட்டும்லாம் ரொம்ப புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ எங்கள் மிஸ் வந்து சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் எல்லாரும் புக்கை மூடி வைங்க, அதனால வெளியில் அந்த மரத்தை உட்காந்து பாருங்க, இயற்கையை உட்காந்து பாருங்க, அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதுதானே அவங்க வந்து
0: நம்மளை சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு மைண்டு ரிலீஃப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நாம் வந்து நம்ம போயிட்டுருக்க அந்த டென்ஷனில் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதை தான் அவங்க சொன்னாங்க, இயற்கை ரசிப்பேன் அப்படின்னு. அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். என்ன செய்வீங்க?
2: நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம போன் போட்டு பேச வேண்டியதா?
0: தப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட போன் போட்டு பேசுனீங்கன்னா அந்த நாள் ஹாப்பியா இருக்கும் இல்லையா?
2: ஆமா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பத்தி என்ன செய்றீங்க, ஏது செய்வீங்க அப்படின்ட்டு நம்ம பேச வேண்டியதான்.
0: ஓ சரி சரி சரி.
2: கடையில போய் ஏதாவது ஸ்வீட் வாங்கி சாப்பிட வேண்டியதா?
0: இது யாரும் சொல்லலையே நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பரங்க.
2: அல்வா வாங்கி சாப்பிடறியா?
0: அப்படியா?
1: ஆமா
2: ஆமா.
0: ஆனா நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சொன்னீங்க,
1: அப்ப நீங்க வந்து பால்கோவாலா சொல்லணும்.
0: ஆமா,
2: நாங்க பால்கோவா எனக்கு அவ்வளவு பிடிக்காது, நான் ரசகுல்லா தான் சாப்பிடுவேன்.
0: சரி, நீங்க திருநெல்வேலிக்கு வந்து அல்வா வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா?
2: சரி மேடம்,
0: நன்றிங்கம்மா. பாத்தீங்களா, சாப்பிடுவேன், சாப்பிட்டாலே வந்து மனசு திருப்தியாயிரும்.
1: பிடிச்ச சாப்பாடு
0: அதுதான் இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுல்ல, எனக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்பதானே என் மைண்ட் மகிழ்ச்சி ஆகும் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. யூத் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களே, இன்றைக்கு நலம்தான நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறாங்க பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவ சுந்தர் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலைப்பண்பலை 102.6 வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கலாம். இன்றைக்கு பிற்பகல் 2 மணிக்கும் இரவு 8:05 குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9443607949 9443607749 இது இதில் வந்து உங்களுடைய பெயர், ஊர், பிடிச்ச பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டுருக்கு. இன்றைக்கு பிற்பகல் 2 மணிக்கும் 28:05 கேட்டுட்ருக்கோம் இந்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சி.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம்.

0: 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 12:40. ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு நாளையே மகிழ்ச்சியாக மாற்ற நீங்கள் பின்பற்ற ரகசியம் எது, இது பற்றி தோழிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ரம்யா?
3: ஆமா லிசி, அதாவது நான் பிடிச்சவங்க கிட்ட பேசுவேன், இயற்கையை ரசிப்பேன், என்ன நானே வந்து நான் அழகா வச்சுப்பேன், நல்லா அலங்கரிச்சுக்குவேன், நான் எனக்கு பிடிச்சது வந்து நான் படிப்பேன், எழுதுவேன், பாட்டு கேட்கறது, ரேடியோவில் பேசுறது அப்படின்னு ஒவ்வொரு தோழிகளும் ஒவ்வொரு விஷயத்த சொன்னாங்க. வரக்கூடிய தோழிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுடலாம்.
2: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம்.
2: லலிதாமா சொல்லுங்க.
3: ஓகே சரி, இப்ப உங்களுக்கு ரேடியோ கேக்குது இல்ல? சரி சொல்லுங்க. தெரிஞ்சிருச்சு வித்தியாசம்.
4: ஒரே நல்ல கண்டுபிடிச்ச
2: சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சியா ஒரு நாள மாத்துறதுக்கு?
4: ஆமா, முந்தினாக்கா இப்ப இயற்கையா கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போனா கொஞ்சம் கவலை தான் இருக்கும். சின்ன பிள்ளைகிட்ட பிடிச்ச உணவை சாப்பிடுறது
2: பாத்தீங்களா, நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க. எப்படி
4: ஒரு நாளைக்கு என் பாருல எழுதாங்க, நாங்க ரெண்டாம் மட்டும் வர மாட்டாங்க, எனக்கு ஒரு எம்ஏ மேல சாப்பிட்டு பெரிய கஷ்டமா
3: இருக்கேன். சீக்கிரம் உங்களுக்கு லைன் கிடைக்கட்டும். ஓகேவா, சரி.
4: ரம்யாமா இனிமே கொஞ்சம் ஓரளவுக்கு
3: தெரிஞ்சுட்டா. சரி சரி
4: சரிம்மா,
2: நன்றிமா. நன்றி
4: நன்றிமா.
2: நிறைய விஷயங்கள் கடகடன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, சின்ன குழந்தைங்க கிட்ட பேசுறது அப்படின்னு ஒரு புதுசா ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொன்னாங்க. அதுவும் உண்மையிலேயே ரம்யா பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க வீட்டிலேயே இருந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க பண்றது பாத்தீங்கும் போது கொஞ்சம் என்னடா இது, நம்மளுக்கு கொஞ்ச நேரம் கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு இருக்கும். ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணாலும் ரசிக்கணும், அவங்க அந்த மழலை மொழி இருக்குல்ல எவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி அதுவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நான் சிவகாமி சரண் மகாதேவில இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க சிவகாமிமா.
5: உங்க குரலை கேட்டாலே அன்னைக்கே மேடம்,
2: அதுக்கெல்லாம் இப்படியா சொல்லுவீங்க?
3: ஆனா இவங்க காலையில 6 மணிக்கெல்லாம் வர்றது இல்லையே, இவங்க 12 மணிக்கு தானே வர்றாங்க. நீங்க எப்படி அன்னைக்கு நாள நீங்க மகிழ்ச்சியா வச்சுப்பீங்க?
5: நீங்க ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தரும் வாட்பாட் பேசுவீங்க இல்லையா?
3: எல்லாரும்
2: பொதுவா சொன்னாங்கம்மா.
3: நான் என்ன நினைச்சிட்டேன், நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க லிசி அவங்க குரலை கேட்டுதான் மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன்.
5: சேனல்ல எல்லாரும் பேசுறவங்க உங்க எல்லாரும் குரல்ல இருந்து 9 to 7 வர அதே உங்களா கேட்டு இருப்பேன், அதுலயே சந்தோஷம் தான்.
3: பேசியாச்சு.
5: ஒவ்வொரு நாளுமே அந்த நிகழ்ச்சியில பேசுறதே எனக்கு பெரிய சந்தோஷமா தான் நினைப்பேன். அப்புறம் வந்து நல்ல சமையல் பண்ணி சாப்பிடுறது அன்னைக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப எல்லாரும் பாராட்டுனா அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும்.
3: ஐயோ நானா இது சமைச்சேன், இவ்வளவு டேஸ்டா வந்துருச்சே அப்படின்ட்டா.
2: அப்ப சிவகாமியம்மா வீட்டுக்கு ஒரு நாள் போகணுமே.
5: வீட்டுக்காரோட என் பையன் பாராட்டுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு
2: பாத்தீங்களா. வீட்லயே பாராட்ட தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. சூப்பர் சூப்பர்.
5: அவ்வளவுதான், வேற என்ன கோயிலுக்கு போறது, அந்த மாதிரி இருந்தா அருவியில போய் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
3: அன்னைக்கு
5: பொழுதும் நல்ல சந்தோஷமா இருக்கும்.
2: சூப்பர்மா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க, நன்றிமா.
5: தேங்க்யூமா.
2: இவங்க சொன்னதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ரம்யா, சமைச்சதை பாராட்டினா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு
3: சொல்லுவாங்கல்ல.
2: வீட்டுல இருக்க நிறைய பெண்களுக்கு இது வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான்.
3: ஆமா, குறை சொல்லணும்னா மட்டும் வருவாங்க, ஆனா பாராட்டுறதுக்கு வரமாட்டாங்க. அது வந்து அந்த சமைச்சது காலி ஆகும் போதுதான் தெரிஞ்சிடும், ஓ நல்லா இருக்கு போல, அதனாலதான் மிச்சம் வைக்காம எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு.
2: அதனால தொழில்களே அது வந்து நீங்க வந்து

0: நினைக்கிறது அப்படிங்கிறது டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். ஆனால்
1: ம்
0: பாராட்டு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆனால் அந்த பாராட்டு எதிர்பார்க்காமலே நம்மளுக்கு கிடைக்கும் போது அது ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக கிடைக்கும். அதனால
1: அதுவும்
0: கேட்டுட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் சொல்லிக்கிறோம், வீட்டில் நீங்கள் சாப்பிட்றப்ப சாப்பாடு உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வாயை திறந்து இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குப்பா அப்படின்னு கொஞ்சம் பாராட்டுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டு இருக்கவங்களுக்காக கில்லி திரைப்படத்துலேருந்து.

0: பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்னேகிதியே கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஒரு நாள் முழுக்க அது மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பின்பற்றக்கூடிய நீங்கள் பின்பற்றக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு தான் தோழிகள்கிட்ட கேட்டிருந்தோம்.
1: அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குமா, சொல்லுங்க.
2: புதுசா
1: இருக்கு.
2: ஆத்துல கல் எறிஞ்சா அந்த ரவுண்ட் ரவுண்டா போகும் பாருங்க.
1: உங்க ஊர்ல ஆறு எல்லாம் இருக்கா? இப்போ
2: நம்ம ராயம் வீட்டுல கிழக்கதான் போனோம் மேம். ஒரே பேட்டி ஆத்துக்குதான்
0: போனோம்.
2: அப்புறம் இளையராஜ் சாங் கேட்க பிடிக்கும்.
1: நிறைய விஷயம் இருக்கு மேம், நிறைய விஷயங்கள் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம் இல்லையா?
2: கண்டிப்பா.
1: சூப்பருங்கம்மா, நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. நன்றி.
2: நன்றி மேம்.
1: அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வந்துருச்சு, லைன் கிடைச்சிருச்சு, பேசுங்க.
1: இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசுங்கம்மா.
3: சந்திரா பேசுறேன்.
1: சந்திரா பேசுறீங்க, எந்த ஊர்மா?
3: சத்திரம்.
1: சொல்லுங்க, ஒரு நாளையே மகிழ்ச்சி ஆக்கணும் அப்படின்னா நீங்க என்ன
3: பண்ணுவீங்க?
0: ஓ சரி சரி சரி. மகிழ்ச்சிமா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதாவது அந்த சின்ன குழந்தைங்க வந்து அவங்க பார்க்குற கண்ணோட்டமே வேற இருக்கும். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மேகத்தை பார்த்து அது ஒரு விதமாக நமக்கு ஷேப் மாதிரி தெரியும்ல, அது அந்த குழந்தை சொல்லுமா, அதை வச்சு இவங்க பார்த்து அதை பேசி கேட்டுட்டு ஜாலியாக இருக்கும்.
1: அதாவது என்னன்னா, குழந்தைகள் வந்து இயற்கையை பார்த்து ரசிச்சு ஒரு கதை நம்மளுக்கு சொல்லும்போது நாம ரசிக்க மறந்திருந்தா கூட அந்த இயற்கை அவங்க சொல்லக்கூடிய அந்த பாவனைகளை வச்சு நம்மளுக்கு இன்னுமே அழகாக தெரியும். அதுதான் அவங்க சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். நாளையே மகிழ்ச்சியாக என்ன செய்யலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நிறைவுரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். தோழிகள் சொன்ன நிறைய விஷயங்களை வச்சு எனக்கு என்ன புரிஞ்சிச்சு தெரியுமா ரம்யா? நம்முடைய எண்ணங்கள்ல தான் இருக்குது நம்ம மகிழ்ச்சி, நம்மளோட முடிவுகள்ல தான் இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷர்கள் இருக்கு, முக்கியமா நம்மளை நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறதுல இருக்கு. ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் சரிசமமா 24 மணி நேரம் வந்து நம்மளுக்கு தந்துடுறாங்க. ஆனா அதை எப்படி அந்த நாளை மகிழ்ச்சி ஆக்குறதா, இல்லை அந்த நாள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால ஒரு நாளை மகிழ்ச்சியா ஆக்கணும் அப்படின்னா காலையில எழுந்ததுமே இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத யோசிக்காம இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம், அதுவும் நல்ல வழியில இருக்கணும், அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்மளே நம்ம மகிழ்ச்சியா எப்படி

0: வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சிங்க, அதை செயல்படுத்தினீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நிகழ்ச்சியில் நிறைய தோழிகள் நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா தோழிகளுக்கும் நன்றியும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பேசியிருந்தோம் நான் எஸ் லெசி ஜெகன் மற்றும்
1: நான் அஜய் ரம்யா.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு ஜெமினி திரைப்படத்திலிருந்து.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமொருமணி உரன்மிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நியம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேர்களே, உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிற நம்ம நிலைப்பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள்.
3: சுகர் இருக்குது அப்படின்னா வந்து வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் கண் டெஸ்ட் பண்ணணும். முக்கியமாக கிட்னியும் பாதிக்கும். ஃபஸ்ட்டு கண் பாதிக்கும், ரெண்டாவது கிட்னி பாதிக்கும். இந்த கிட்னி பாதிப்பு எல்லோரும் யூரியா கிரியாட்டின் லெவல் தான் செக் பண்ணுவாங்க. கிரியாட்டின் லெவல் 80% கிட்னி டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் கூட ஆரம்பிக்கும். பட் இந்த 80%க்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா யூரின்ல வந்து ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். இதில் வந்து யூரின் ஏசிஆர் லெவல் வந்து மோர் தென் 30 மேலே இருந்தாலே மைக்ரோ ஆல்பம் வெளியேற்றும். ஸோ கிட்னி ஒரு லெவல் மேலே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு கால் வீக்கம் போடும், யூரின் ஒழுங்காக வராது, டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கட்டத்தில் கிட்னியே வந்து மாத்திர மாதிரி கூட இருக்கும். கிட்னிக்கு இது போக நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக ஆரம்பிக்கும், போன் ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும், கால்சியம் வீக்காக ஆரம்பிக்கும், பசி எடுக்காது, ஒழுங்காக சாப்பிட முடியாது, சில டைம் ரத்தப்போக்கு கூட வந்து ஏற்படும், நம்ம தோள்களெல்லாம் அதிகமான இச்சிங் ஏற்படலாம், நுரையீரலில் நீர் கட்டி மூச்சு வாங்குற மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன் வரும். உணவு முறையில் ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். ரிஃபைன்ட் சுகருக்கு கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணாலே பாதி சேஞ்சஸ் தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்தியாவில் வேர்ல்டுலேயே வந்து ஈஸியாக நடக்கும். சுகரை தான் மெயினாக கட் பண்ணணும். தென் கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து 90% கார்போஹைட்ரேட்டாக தான் இருக்குது. நம்ம சவுத் இந்தியன் டயட்டில் குறிப்பாக வெறும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் வடை இந்த மாதிரி வெஜிடேரியன் ஹோட்டல் எங்கே போனாலும் நம்மளுக்கு அதில் ப்ரோட்டீனே கிடையாது. ஸோ பியூர் கார்போஹைட்ரேட்டாக சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே குளுக்கோஸ் தான். ஸோ அது எல்லாமே ரத்த சர்க்கரை அளவு கூட தான் செய்யும். நம்ம டெய்லி அதே மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சுகர் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வந்து உங்கள் டயட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். குறிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மார்னிங் தான் நம்ம உடம்புல உள்ள மெட்டபாலிசமே செட் ஆகும். ஸோ மார்னிங் கண்டிப்பாக சிம்பிளாக நான் சொல்லணும்னா ரெண்டு முட்டை எல்லோரும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு சிக்கன் ஃபிஷ் இன்க்ளூட் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய பயிர் வகைகள் எடுத்துக்கோங்க. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் பன்னீர், டோஃபு, சோயாபீன் அந்த மாதிரி இதெல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ காலையில் கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் ஓட உங்கள் காலையில் வந்து ஆரம்பிங்க. காலையில் இருந்துச்சோன்னா டீ காஃபி குடிக்கலாம், பட் சுகர் இல்லாமல் குடிங்க. நீங்கள் அதிகமாக சுகர் சாப்பிட்டீங்க, அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் உள்ள அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ்லாம் எங்கே போகும், அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி வெயிட் அதிகமாகும். ஸோ வெயிட் அதிகமானா இந்த இன்சுலினால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. சிம்பிளாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவோம். இப்படி வெயிட் அதிகமானது தான் வந்து மொதல் காரணமே இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான ரீசன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் நீங்கள் வெயிட் அதிகமானீங்கன்னா. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான், வெயிட் ஆனிங்கன்னா கண்டிப்பாக சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு கூடிக்கிட்டே போகும்.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: நேரம் ஒரு மணி 6 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6ல் இந்த நலம் தரா நிகழ்ச்சி. ஒரு ஒரு நாளும் நலம் தரா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த ஒரு ஒரு குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும், இது பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இடையிலேயே சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் எஸ் லிசி ஜெகன். பருவநிலை மாற்றம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஹெவியாக வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா மழை, டக்குன்னு காலைல வெயில் அடிக்குது, சாயந்தரம் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதுதாங்க பருவநிலை மாற்றம். அப்போது நம்மளுடைய உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும். எப்படி நம்ம உடம்பை வந்து இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நாம் என்னென்ன மாற்றமெல்லாம் பண்ணி நம்ம உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இதுதாங்க கான்செப்ட். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து. வாலிவரிகளுக்கு வி குமார் எஸ்எல, டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்காங்க.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி

பார்த்தது நீ தாண்டி, மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி, சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி, பட்டு புடவைக்கு ஏதடி.

0: என்னத்தை செய்வேன்?
1: சொன்னத்தை செய்வேன்.

பருவநிலை மாறுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி லைஃப்லேயும் சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைப்படுது. காலையில் வெயில், மாலையில் மழை, இப்படி வானிலை எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்குது. ஆனால் நம்மையும் கொஞ்சம் இதுக்கு தயாராக வச்சுக்கணுங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நாளும் தர நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும். நேரம் 1:12 ஆயிட்டுருக்கு. பருவநிலை மாறுறப்ப முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய உடல் தான். வெயில் அதிகமாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வியர்க்கும், நம்ம வந்து நம்மளே அறியாமல் நிறைய தண்ணி குடிப்போம். ஆனால் இந்த மழைக்காலம் தொடங்கினதும் தண்ணி தாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், ரொம்ப நம்மளுக்கு வியர்க்காது. அதனால் இந்த தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தை மழைக்காலமும் வெயில் காலமும் எப்போனாலும் நம்ம கூடவே வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான பழக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலத்தில் எப்போ மழை வரணும் தெரியல, அதனால் வெளியில் போகிறப்ப தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மழைக்கு தேவையான இந்த குடைகள், தொப்பி, இந்த மாதிரி நீங்கள் பைக்கில் போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான ரெயின் கோட், இந்த மாதிரி விஷயங்களை எப்போவுமே கூடவே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மழை சமயங்களில் மழை தூரல் சின்னதாக விழும்போது எல்லாத்துக்கும் ஒத்துக்காது இல்லையா. அதனால் நம்ம உடல் நிலை எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு உங்களுக்காக பாடல். காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்காங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 1:18 மேடம். நலம் தன நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் இது பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மழைக்காலம் வந்துட்டாலே வீட்டுக்கு வெளியில் எங்கேயாச்சும் தண்ணி தேங்குதா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா இந்த மழைக்காலம் வர்றப்போ தண்ணீர் தேங்குறப்போ கொசுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து நீட்டாக இருக்கா சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. குறிப்பாக வந்து கொசுக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தண்ணி வந்து தேங்கிய இடங்களை உடனே சுத்தம் பண்ணிடுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்களே. நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்வை பார்த்தாலே போதும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன கவனங்கள் தான் நம்மளை வந்து பருவநிலை மாறும்போது பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அவன் தான் மனிதன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பண்ணியிருக்காங்க.

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பாடல் கேட்கறதுனா யாருக்கு தாங்க பிடிக்காது? அது உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலை பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்புகிற பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு. அதுக்கான நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க, 9444-330-794. இதில் வந்து உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு படித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க. 8:05 குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இல்லைங்க, எனக்கு நான்ஸ்டாப்பாக பாடல் கேட்குறது அப்படிங்கிறதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி 9:00 இடைவிடாத இசை மழையில் நனைய ரெடியாக இருங்க.

கேட்டுட்ருக்கோம். இது நலம் தானா நிகழ்ச்சி. பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் இது பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உணவு விஷயம். பருவநிலை மாறுறப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே உணவு விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குளிரான டைமில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கப்போ கொஞ்சம் சுட சுட நல்ல வெதுவெதுப்பான உணவுகளை சாப்பிட்றப்ப நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா அதுக்கு அடாப்ட் ஆயிரும். அதனால் ஆரோக்கியமாக நம்ம உடம்பை வைக்கணும்னா பருவநிலை எப்படி மாறினாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும். அதையும் தாண்டி ரொம்ப குளிர்ச்சியான உணவையோ இல்லை நீண்ட நேரம் வெளியில் வச்சிட்ருக்க உணவுகளையோ கவனக்குறைவாக சாப்பிடாம சுத்தமான உணவு, அதுவும் முடிஞ்ச அளவு வீட்டிலேயே சமைக்கப்பட்ட உணவை வந்து சாப்பிட்றப்ப நம்ம ஆரோக்கியம் எப்போவுமே நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்துட்டு பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் எப்பவும் போல் உணவில் சேர்த்துக்கோங்க. உணவில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புலையும் நல்ல மாற்றம்.

இருக்கும், இப்போ ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஜமுனாராணி பாடிய பாடல்.

நேரம் 1:30 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் இது பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிறப்ப மழை வந்துருச்சு, மழையில் நனைஞ்சிட்டீங்க, அப்போது என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்ததும் ஈரமாக இல்லாமல் உடனே அந்த உடைகளை மாற்றி கொஞ்சம் உங்களை நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு நல்ல வெதுவெதுப்பான ஆடைகளை அணிஞ்சிக்கணும். ஏன்னா அந்த ஈரம் வந்து உடலையே ஒட்டி இருக்கிறப்போ நிறைய தோல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸை எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணோம். அதே போல் காலணிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, மழையில் நனைஞ்சோனாலும் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா வெயில் அடிக்கிற இடமாக பார்த்து கொஞ்சம் நல்ல காய வச்சு எடுத்து திருப்ப அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. ஆனால் டெய்லி லைஃப்பில் நம்ம சுலபமாக பின்பற்றக்கூடிய

சின்ன சின்ன விஷயங்களில் தான் கவனம் எடுத்துக்கிட்டோம்னாலே பெரிய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வராமல் தடுக்கலாம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. பராசக்தி திரைப்படத்திலிருந்து காமாட்சி சுந்தரம் வரிகளுக்கு ஆர் சுதர்சனம், இசையில் MS ராஜேஸ்வரி பாடிய பாடல் உங்களுக்காக.

நேரம் 1:35. பருவநிலை மாற்றங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையுமே பாதிக்குது. அதனால் தண்ணீரை வீணாக்காமல் இருக்கிறது, தேவையில்லாத நேரத்தில் மின்சாரத்தை வந்து தேவையான அளவு செலவழிக்கிறது, மரங்களை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை நம்ம வந்து இந்த பருவநிலை மாற்றத்தில் நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். என்னங்க நான் பண்ணுறதுலேருந்து என்னங்க பெருசாக மாறிட போகுது அப்படின்னு நினைக்காம சின்ன மாற்றங்களை நம்மளிருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து 4 பேர் செய்வாங்க பாருங்கள், அப்போ தொடங்கும் அந்த மாற்றம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நான்

நேரம் 1:45. நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் பற்றிய தகவல்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வானிலை திடீர்னு மாறிடுது, அதனால் வெளியே கிளம்புறப்போ இன்றைக்கி மழை வராது அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்காமல் வானிலை நிலவரத்தை ஒரு முறை பார்த்துக்கலாம். குறிப்பாக இது பார்த்திங்கன்னா தொலைதூர பயணம் போகிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான உடைகள் எடுத்துகிட்டு போகணும். கூட மழை வெயில் இப்படி மாறி மாறி வரப்போ என்ன மாதிரியான பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மழையினாலும் சரி வெயில்னாலும் சரி நம்மளுக்கு கை கொடுக்கறது வந்து இந்த குடை, அதை வந்து கூடவே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக AM ராஜா பி பானுமதி குரல்களில்.

எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்க இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லா பருவநிலையிலையும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சமமான ஒன்று. அது மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி, குப்பைகளை கண்ட இடத்துல போட்டு வைக்காமல் அதை எங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி நம்மளை சுற்றுப்புறத்தை நம்ம நீட்டாக வச்சுட்டோம் அப்படின்னாலே பாதிக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிக்கணும். மழை அதிகமாக பெஞ்சிச்சினாலும் நம்ம வீடு வந்து நம்மளுக்கு இருக்க மாதிரி சௌகரியமாக இருக்கணும், அதுவும் நம்ம மனசில் இருக்கட்டும். இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, சின்ன விஷயங்கள் தான், ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. மக்களை பெற்ற மகராசி திருப்பதற்காக கே வி மகாதேவன், இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனாராணி பாடியிருக்காங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

பருவநிலை மாறுறப்ப பார்த்திங்கன்னா நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள், நம்ம சுற்றுப்புறத்தை கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கிறது, இவ்வளவுதாங்க. இதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே எந்த பருவநிலை மாற்றங்களையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. சாரதா திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்காங்க. பாடலை தொடர்ந்து குக்கு நிகழ்ச்சி 2 மணிக்கு உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க, 9443607 94, 9443607 94. இதில் உங்களோட பெயர், ஊர், பிடிச்ச பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க. 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக வந்துட்டே இருக்குது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் மதியம் 2 மணி ஆச்சு அப்படின்னாலே நேர்களுக்கெல்லாம் டக்குன்னு கை வந்து மொபைலுக்கு போயிடும், பாட்டு கேட்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, குக்கோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நேரிலேயே வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9443360794 9444-3603-6074. எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் மற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர், இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி வைங்க. குக்கோ நிகழ்ச்சியில் உங்கள் பாட்டையும் கேட்கலாம். நிறைய நீர்கள் பாடல் அனுப்பியிருக்காங்க. முதல் பாடல் யாருக்காக கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆரியங்காவூர்லேருந்து லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் பாடல் கேட்டிருக்கிறாங்க. தீனா திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் விருப்ப பாடல்களோட கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க குக்கு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து உன் கூடவே பொறுக்கணும் அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சங்கரன் கோவில்ல இருந்து கோட்டியப்பன் அவங்க கேட்ட பாடல் இதோ.

நேரம் விற்பகல் 2:11 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக யாருக்காக பாடல் கேட்க போகிறோம்னா, திருநெல்வேலியிலிருந்து ஜோதி அவங்களுக்காக தான் பாடல் கேட்க போகிறோம். சிங்கம் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க.

நேர்களுடைய விருப்ப பாடல்கள் அவங்க வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். வெங்கடேஸ்வர உரம் மகேஸ்வரி அவங்களுக்காக தான் பாடல் கேட்க போகிறோம். டிக்கி லோனா திரைப்படத்திலிருந்து.

அடுத்ததாக திரைப்படத்துலேருந்து உன்னாலே இந்நாளும் என் ஜீவன் வாழுது அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்னை நகர்லேருந்து உதய் அவங்க கேட்ட பாடல் இதோ.

நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் யாருக்காக கேட்க போகிறோம் அப்படின்னா, தருவையிலிருந்து சபரி பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆனந்தம் திரைப்படத்திலேருந்து அவங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. இணைந்திருக்கிறோம் கொக்கோ நிகழ்ச்சியோடு. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இடம் பிற்பகல் 2:32 ஆயிற்றுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கொக்கு. காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து நெஞ்சோடு கலந்திடு அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க அண்ணா நகர்ல இருந்து சஷ்டிகன்.

கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க வானரமூட்டிலிருந்து நம்பிராஜ்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இசையோடு என்றும் உங்களோடு. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களோட விருப்ப பாடல் கேட்டுட்ருக்கிற இந்த நேரத்தில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க கோவில்பட்டியிலிருந்து ரக்ஷனா.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து கண்ணாளனே. இந்த பாடலை விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க கழுகுமலையிலிருந்து ஜான்சி.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது குக்கோ. நிறைய நேயர்கள் குக்கோ நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்டிருந்தாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த நேரத்துக்குள்ளே தான் பாடலை ஒளிபரப்ப முடியும். நீங்கள் பாடல் கேட்டிருந்தாங்க நிறைய நேயர்கள். ராஜேஸ்வரன் நாசிரியத்திலிருந்து, உடையாம்புலிருந்து ஸ்ரீனிவாசன், தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம், ரெட்டைக்குளத்திலேருந்து வென்சிகா, வீரவநல்லூர் கருணாநிதி, தென்காசி குத்தாலிங்கம், ஜேஜே நகர் வர்ஷினி, நெல்லை ராஜேஷ், நெல்லை முத்து, தேனியிலிருந்து கார்மிக கண்ணன், விஜயா ரவிமுருகன், நெல்லையிலிருந்து ஜெனிஸ் கிறிஸ்டா, குருவன்கோட்டை முருகன் தீபக், ஆலங்குளம் சத்யா சுகுமார், மருதகுளம் வீரபாண்டியன், ஆரியங்காவூர் இந்திரா பாக்கியலட்சுமி, விளாத்திக்குளம் சிவபாலா, முக்கூடல் காஞ்சனாதேவி, உடையாம்புலி அருள்ராஜ் அபிஷேக், கோவில்பட்டி செந்தில்குமார், சிவநாடானூர் மாரி, திருநெல்வேலியிலிருந்து கோமதி, சுரண்டையிலிருந்து பால்ராஜ், கோபால சமுத்திரத்திலிருந்து துர்கா தேவி, சொக்கம்பட்டியிலிருந்து முருகலட்சுமி, அப்புறம் கோவில்பட்டியிலிருந்து பொன்மலர், சுதா, செல்வி, இவங்க எல்லாருமே பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. நிலை கவலைப்படாதீங்க, இன்றிரவு 8:05 குக்கோ நிகழ்ச்சி இருக்குது. அதில் கூட வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு பெறலாம். அப்படி இல்லாட்டி 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இருக்குது, அதில் தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு பெறலாம். பாடல்களுக்குன்னு நம்ம பண்பலையில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, அதில் பங்கெடுத்துக்கோங்க. இதுவரைக்கும் குக்கோ நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கினேன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து திரையறிவினி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பணப்பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-2027 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனிதகுலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்த்து அனல்மின் நிலைய பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அரசை மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவில் இருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து போராட தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ரத்தி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 3:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது திரையிறவி நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கான்செப்டில் நம்ம திரையிறவி நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, வானம் அப்படிங்கிற நீல திரையில் இரவோட மடியில் அப்படியே மிதந்து வர்ற வெள்ளி ஓவியம் தான் வெண்ணிலவு. அந்த வெண்ணிலவு பற்றிய பாடல்களை இன்றைக்கு நம்ம திரையிறவி நிகழ்ச்சியில் கொடுக்க இருக்கிறோம். நேயர்கள் நேரலையில் பங்கு பெற்று அது என்ன திரைப்படம் என்ன பாடல் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 256-111-32 மற்றும் 256-111-33 நம்ம நல்லையோட இணைப்பேன். 0462 சேர்த்துக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: தேவிஸ்ரீ பேசுறேன்.
1: தேவிஸ்ரீமா முதல் நேரம் வந்துட்டீங்களே.
2: ஆமா, இன்னைக்கு ட்ரை பண்ணுனே நேத்து பண்ணே கிடைக்கவே இல்லை.
1: சரி, இன்னைக்கு அதனால

0: முதல் நேரம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இல்லையா.
1: ஆமா
0: சரி, சூப்பரான ஒரு ஈஸியான பாட்டு உங்களுக்கு கொடுத்துறோம் சரிங்களா.
1: சொல்லுங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம் சொல்லிக்கிறாங்க தேவி ஸ்ரீமா. உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: போடுங்க. பாட்டே கேட்கல.

0: கண்டுபிடிச்சிருப்பீங்களே.
1: ஹரிஹரன் பண்ணது ரம்பா டான்ஸ் ஆடுவா,
0: ஆமா,
1: ஆனா எந்த பாட்டுன்னு தெரிச்சியே.
0: நீங்க நம்ம வெண்ணிலா அப்படிங்கிற கான்செப்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம், அதை வச்சு யோசிங்க.
1: வெண்ணிலா வெளியே வருவாளா,
0: அதே பாட்டுதான். சூப்பர் சூப்பர் சூப்பருங்கம்மா,
1: ஆனா
0: நன்றிம்மா.
1: என்ன படம்னு தெரியல. என்ன படம்?
0: இது வந்து என்ன படம், உனக்காக எல்லாம் உனக்காக, அந்த திரைப்படம்
1: ஓ இந்த கார்த்திக் படம். ஓகே
0: கார்த்திக்
1: தேங்க்ஸ்
0: நடிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா,
1: தேங்க்ஸ் தேங்க்ஸ்
0: நன்றிங்கம்மா. என்னென்னா முதல் நேராக பங்கு வச்சு சூப்பரான நம்மளுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நியர் யார் வராங்க அப்படிங்கிறது கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் மட்டம், தலவாய்வரம் அருகே பொட்டல்பட்டியிலிருந்து விக்ரம் பேசுகிறேன் மேடம்.
0: ஐயா, உங்களுடைய இணைப்பு பயங்கர பின்னாடி இறைச்சலாக இருக்கு.
2: இல்லை மேடம், வெளில தான் மேடம் இருக்கோம்.
0: சரி, கேளுங்க உங்களுக்கான பாடல்.
2: ஆ சொல்லுங்கள் மேடம்.

0: என்ன பாடலுங்க சார் இது?
1: வெண்ணிலவே வெண்ணிலவே என்னை தாண்டி வருவாயா? அந்த சாங்.
0: எந்த திரைப்படம்?
1: மின்சார கனவு.
0: மின்சார கனவு. சூப்பருங்க சார், நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ரெண்டு நேயர்களுமே அட்டகாசமாக அவங்களுடைய பதிலை சொல்லிட்டாங்க. இப்போ நிகழ்ச்சியில் நாமளும் வனிலா அப்படிங்கிற பாடலை கேட்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாத நீ, கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாத.
2: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 3:14 ஆயிட்டிருக்கு. திரையரவு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு திரையரவு நிகழ்ச்சியில் வெண்ணிலா அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பாடல் கொடுத்துட்ருக்கோம். அடுத்த பாடல் என்ன, எந்த நேர் இணைப்பில் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: நான் ஓபி கிருஷ்ணா தாங்க பேசுறேன்.
0: ரேடியோல இருந்து அப்படியே தள்ளி வந்திருக்கம்மா.
1: தள்ளி வந்து
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஓபி கிருஷ்ணா இருந்து தாங்க.
0: இன்னுமே எக்கோ தான் அடிக்குது, நீங்க தள்ளி வரல.
1: தள்ளி தாங்க.
0: சொல்லுங்கம்மா.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: கோபாலசப்தர்லேருந்து கோமதி பேசுகிறேன் மேடம்.
0: கோமதிமா, இன்னைக்கு வெண்ணிலா அப்படிங்கிற பாடல் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: ஆ சொல்லுங்க மேடம்.

0: நடிச்சிருப்பாங்க
1: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா
0: ரொம்ப நன்றி
1: நன்றிங்கம்மா நன்றி பாட்டை கேட்டதும் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்திருக்கு ஆனால் வந்து அவங்க ரெகுலராக பாடல் கேட்குற பழக்கம் இருந்ததுனால இந்த பாடல் தான்ப்பா அப்படின் தான் சூப்பரான பதிலாக அடிச்சுட்டு போயிட்டாங்க அடுத்த நேர் கேட்கலாம் வாங்க வணக்கம்
2: ஹலோ
1: வணக்கம் சொல்லுங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
2: நான் மாரியம்மா பேசுகிறேன்
1: எந்த ஊர்மா
2: கிருஷ்ணாபுரத்துலேருந்து பேசுகிறேன்
1: கிருஷ்ணாபுரத்துலேருந்து மாரியம்மாள் பேசுகிறீங்க உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு கேளுங்க
2: ஆ சொல்லுங்கள்
1: ஹலோ கேட்டீங்களா
2: இன்னொருக்கா போடுங்க

0: கேட்டிங்களாமா?
1: எனக்கு தெரியலை மேடம்.
0: தெரியலீங்களா? இது ஒரு பொது திரைப்படம் தான், நல்ல தெரிஞ்ச ஒரு பாடல் தான். சரி, அடுத்த நேர சொல்றாங்களான்னு
1: கேட்கலாம். சரி மேடம்.
0: வணக்கம்.
2: நெல்லை பண்பலை நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் மாலை நேரம் வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம், சொல்லது யாருங்க சார்?
2: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. திரையருவி நிகழ்ச்சியில் வெண்ணிலா பாடல் வந்து பதில் சொல்ல வந்தேன். இன்னும் நல்லா போடுங்கம்மா, மியூசிக் தான் கேட்டுச்சு, பாடல் கேட்கல.
0: சரி, நல்லா கேளுங்க.

0: என்ன திரைப்படம் கையாது?
1: வெண்ணிலா வெளியே வருவாயா, அதாம எனக்கு தெரியுது. என்ன படம் தெரியல, என்ன பாட்டுன்னு தெரியலம்மா.
0: அந்த பாடல் இல்லைங்க, இதை தொடர்ந்து கேளுங்க என்ன பாடல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கய்யா. இது வந்து அமரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற வெண்ணிலவர் சாரல்நீ அப்படிங்கிற திரைப்பட பாடல். நாம் இப்போ அந்த பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 1:22 ஆயிட்டுருக்கு. திரையரவு நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெண்ணிலா அப்படிங்கிற கான்செப்டில் பாடல் கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் வந்து நேரலையில் வந்து அது என்ன பாடல், என்ன திரைப்படம், இந்த டீட்டெயிலாக நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் போலாமே, சுப்பிரமணியன் பேசுகிறேன் மேடம்.
0: சுப்பிரமணியன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கு சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: சரி.

0: என்ன திரைப்படம் சார் இது?
1: திரைப்படம் பார்த்தீங்க கூட நினைக்கிறேன்.
0: ஆமா கரெக்ட்.
2: மாலினி
0: தேவி அம்மா, உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க.

0: சொல்லுங்கம்மா, என்ன திரைப்படம் இது, என்ன பாடல்?
1: படம் தெரியலையே, நடிகர் யார் சொல்லுங்க?
0: நடிகர் வந்து இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. எஸ் கரெக்டு. எப்படி மாலினி தேவி அம்மா விடை சொல்லாம போறது? காஜல் அகர்வால்னு சொல்லிட்டோம், விஜய் அவங்க நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டோம், அப்ப என்ன திரைப்படம்? அந்த படம் துப்பாக்கி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்மா. சூப்பருங்கம்மா, நன்றி. எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சிருவேங்க, பதில் சொல்லாமல் போக மாட்டேன் அப்படின்னு முயற்சியோட யார் நடித்தாங்க, டீட்டெயிலாக கேட்டாங்க, இந்த திரைப்படம் இந்த பாடல் அப்படின்னு நம்மளுக்கு பதிலும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அட்டகாசமாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு துப்பாக்கி திரைப்படத்துலேருந்து. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் எல்லி சீஜகன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:30. நேர்களை இப்போது கேட்கலாம் NCRT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 2000 ரூபாய்க்கும் மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-2027 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ரத்தி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஆச்சு, இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் வந்திருக்கும் தெரியுமா? தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாயிருவீங்க. யார் அப்படின்னா, நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் சுமித்ரா.
0: சுமித்ராக்கா,
1: என்ன
0: எப்படி இருக்கீங்க?
1: தொடர்ந்து 2 வாரங்கள் இணைந்தே பணிபுரிகிறோம்.
0: ஆமா, சுமித்ராக்கா வந்தாலே எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குப்பா. அதுல பாத்தீங்கன்னா கிளைமேட் வேற சும்மா மழை சில் சில் இருக்கா.
1: ஆமா ஆமா,
0: கூடவே நீங்களும் வந்தது இன்னும் ரொம்ப குளிரா இருக்கு.
1: அப்படின்னா இன்னைக்கு நல்லபடியா நேர்கள் வந்து சூப்பரா நம்மகிட்ட கேள்வி கேட்கணும், நாமளும் வந்து சிறப்பா கேள்விகளை கேட்கணும்.
0: ஆமா,
1: ஜெயிக்கணும்.
0: ஜெயிக்கிறது 2வது பட்சம். நல்ல விறுவிறுப்பான நிகழ்ச்சியை கொண்டு போகணும், அதுதான் முக்கியம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நல்ல ஒரு சிரிப்போடு சிந்திக்கம் வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட ரெடியாக இருங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான ஃபோன் நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 256-111-332 மற்றொரு 256-111-333. இது கூடவே நம்ம நெல்லையோட இணைப்பெண் 0462-662 சேர்த்துக்கோங்க. முதல் நேர சந்திச்சிடலாமா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: என்ன முதல் நேரா கர்ச்சி போடி இடம் பிடிச்சாச்சு போல இருக்கு. ஓ, விரத இருந்து உருண்டு புரண்டு ஐஸ் வச்சு முத நேரம் வந்திருக்கீங்களா?
2: ஆமா ஆமா.
1: சரி சரி, நலமா இருக்கீங்களா சார்?
2: கேள்விப்பட்டேன்.
1: ஒரு வாரத்துக்கு பல்லுல பச்சை தண்ணி படாது, மழை வந்துடுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு காலில் வந்து தண்ணியில் படவே படாது, அப்படிதானே?
2: ஆமாம் ஆமாம், அப்படிதான். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நம்ம மண்டபத்தில் வாசலில் போகும்போது கையை மோந்து பார்த்துட்டு தாம்மா உள்ளே விடுதாங்க.
1: அது நீங்கள் செஞ்சுருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு வச்சு. சரி கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னு நாங்கள் கேட்கட்டுமா?
0: நீங்க யார் கேட்கணும்னு எதிர்பார்த்தீங்க சார்?
1: என்ன ஆகுறது?
0: சரி சார், உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்டலாமா? 1-40 வரைக்கும் நீங்க கடகடன்னு சொல்ல போறீங்க. பார்த்தீங்களா, உஷாரா இருக்காங்க. தலைகீழ தான் சொல்லணும், ஆனா 5வது எண்களை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லணும்.
1: ஆமா,
0: தலைகீழ சொல்லுங்க, ஆனா 40 செகண்ட்குள்ள சொல்லிடணும். அந்த 40ல இருந்து
1: 40-39 அப்படி. ஆரம்பிக்குது. 40 செகண்ட்.
2: 40, 39, 37, 36, 35, 34, 33, 32 31, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146, 147, 148, 149, 150, 151, 152, 153, 154, 155, 156,
1: ஒழுங்கா பள்ளிக்கூடத்து போயிருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. சரி நீங்க கேள்வி கேளுங்க.
2: ஒரு பக்க கோலப்பொடி கொண்டு வந்தாங்க, ஆனா வருஷம் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கோலப்பொடி காலியே ஆகலமா? எப்படி
1: கோலம் போட்டுட்டே இருக்காங்க ஆனா கோலம் பொடி வந்து காலி ஆகலையா?
2: ஆமா.
1: அப்பனா நோட்ல போட்டுட்டு இருக்காங்களா?
2: நோட்லயா? அதையும் தாண்டி,
1: அதையும் தாண்டி
0: மனசுக்குள்ளே போட்டுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கேன்.
2: நோட்லன்னா நீங்க பேனா விட்டு இந்த பிரஸ் வச்சு போட சொல்லுங்க.
0: ஆமா ஆமா.

0: இல்லம்மா, உண்மையான கோலப்படி தான் ஒரு பக்கம் கொண்டு வந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஆனாலும் கோலப்படி காலி ஆகல.
1: அவ கோலப்படிய கோலம் போட்டுட்டு போட்டு அள்ளிட்டு போயிட்டு பக்கம்
0: கோலம் போட்டுக்கிட்டு தரையில அள்ள முடியாது, அதுலதான் உள்ள ஒரு இதே இருக்கு.
1: ஐயோ இறைவனே, நான் என்ன செய்வேன், இக்கட்டான சூழ்நில மாட்டி விட்டுருக்கேன்.
2: ரொம்ப சின்ன சின்ன கோலமா போட்டுப்பாங்களோ?
0: இல்ல, இதுக்குதான் டெய்லி கோலம் போடுறேன், எங்க வீட்டுல நான் தான் போட்டேன், அந்த அக்கா போடுறத நான் பாத்துக்கிட்டே இருந்தேன்.
1: பார்த்தம்மா கோலம் என்னமா
0: கூட கொடுக்க, அந்த பெரிய அக்கா வந்து கிட்ட வந்துட்டாங்க, ஆனா தரையில போட்டு அள்ளி வைக்கும் போது எப்படியும் பாதி சிந்திரும்.
1: என்ன தண்ணியில போட்டாங்களா?
0: இல்ல, தண்ணியும் தாண்டி அம்மா கிட்ட
1: வந்துட்டேன். முடியல, என்ன கிட்ட இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி?
0: ஒரு குழு கொடுத்த நீங்க சொல்லிருவீங்க. காலையில எந்திரிச்ச உடனே என்னமா படிப்பிய?
1: காலையில எந்திரிச்சோன்னு என்ன படிப்போம்?
2: நியூஸ் பேப்பர்.
1: நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் படிப்போம்.
0: படிப்போம்ல, அப்ப கிட்ட வந்துட்டு சொல்லுங்க பாப்போம்.
1: ஐயோ,
2: அதேதான் சொன்னாங்க, பேப்பர்ல கோலம் போட்டுட்டு இருப்பாங்க போல.
1: அது இல்லைன்னு சொல்லிட்டாங்களே.
0: பேப்பர்ல கோலம் போடுறதுன்னா பெயிண்ட வச்சு கேட்டதுக்கு இல்லைன்னுட்டாங்க.
1: கோலப்பொடியில பேப்பர்ல போட்டுட்டு போட்டு போய்க்காங்களா?
0: பெரிய பேப்பர்ல கோலத்தை போட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதே டப்பால தட்டி வச்சிருவாங்க.
1: அத்தா முடியல, ஐயோ சோக்க தூக்கிக்கிட்டு வந்திருக்காரு பாரு, எந்த ஊர்ல இருந்து மாட்டுவீங்க மாட்டுவீங்க வர்றாரு, நாங்க பாத்துக்கிறோம், நிகழ்ச்சி கலந்து கொடுக்க ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: ரெண்டு அக்காவுக்கும் நன்றிமா.
2: நன்றிங்க சார்.
1: ஆனா என்ன ஊர்ல உருண்டிருக்காரு பாத்தியா?
2: இல்ல, ஆனா என்னன்னா, நீங்க நம்ம ரெண்டு ரூபாய் சேர்ந்து சொன்ன எல்லா பதிலோட கலவைதான் அவங்களோட விடையா இருந்திருக்கு. சரி, நம்மளை கொஞ்சம் சில் சில் கோல் கோல் ஆக்கிட்டு வந்துருவோமா? சச்சின் திரைப்படத்துல பாடல் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக.

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: இசை பாடல்கள், தித்திப்பான கேள்விகள், திகட்டாத பதில்களோட இந்த பொதுகிதும்பி கேம் ஷோ நேரம் 4:15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
2: மாலை. வணக்கம்
3: மாலை. வணக்கம்.
2: யாரு, எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
3: ஹலோ, எங்க அம்மா சுமித்ரா மாட்டே விஷய மாட்டே பேச வந்திருக்கேன்.
2: கடையர் நல்லூர்ல இருந்து சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, நான் கேள்வி நான் கேள்வி கேட்கணுமா? நீங்க கேக்குறீங்களா? சரி, நான் கேள்வி கேக்குறேன். இது வந்து ஜோடி. இப்ப நான் எப்படி சொல்றேன், நான் கேக்குறேன். அதாவது எப்படின்னா, இப்ப வந்து இப்போ பாவாடை அப்படின்னா சட்டை, கை, அதுக்கு ஜோடி வந்து காலு. அப்படி ஜோடியா சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். சரியா? சரி, ஓகே, ரெடியா? ஓகே, 40 செகண்ட் ரெடி ஆகுது. ஓகே, கண்ணு.
3: கண்ணு அப்பா காது.
2: கண்ணுக்கு எப்படி ஜோடி காதா? கண்ணுக்கு மை ஜோடி.
3: அட, கண்ணு மையா? கண்ணு மையின்றோமோ?
2: ஐயோ, இப்படி பண்ணா எப்படிமா? சரி, ஓகே. இப்ப வந்து தலைப்பூ. காது. ஜோடி அதுக்கு ஜோடி யாரு? ஜோடி யாரு? ஜோடி யாரு?
3: ஜோடி
2: அப்பாக்கு ஜோடி, அம்மா தானே வருவாங்க. அநியாயம் பண்றீங்க நீங்க. ஆமா, இப்படி கேளுக்க.

0: வைக்கிறீங்க. மாமா
1: மாமா மாமி
0: மாமா மாமி சித்தப்பா
1: என்ன
0: சித்தப்பா
1: சித்தப்பா சித்தி
0: டேபிள்
1: டேபிள் டேபிள் வந்து அதுல வந்து வைக்கிற பொருள்
0: அதுக்கு ஜோடி யாரு டேபிளுக்கு ஜோடி யாரு
1: ஜோடி டேபிள் ஜோடி டேபிள் ஃபேன்
0: ஆ சேர் டேபிள் ஃபேன் கிடையாது
2: 40 செகண்ட் எப்போ முடிஞ்சிருச்சு
0: ஆனா இந்த மாதிரி பொறந்து உருண்டு யாராலையும் பதில் சொல்ல முடியாது அதுக்கு ஆப்டான ஒரே ஆள் வந்து நீங்க மட்டும்தான் சரியா சரி நீங்க கேள்வி கேளுங்க
1: சரி வேணா கேக்குறா
0: தண்ணியில ஊற போட்ட உடனே தோல் வந்துரும் ஆத்தாடி சூப்பருங்க நிகழ்ச்சி கலந்துக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ
2: நன்றிங்கம்மா நன்றி
0: ஓகே
2: நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்க முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு மீண்டும் அடுத்த நேரம் சந்திக்கலாம்

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இந்த பொதிகை தும்பி கேம் ஷோ நேரம் 4:25 நிமிடம் ஆயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க வந்திருக்கீங்க?
3: வணக்கம் மேடம், சிவா
2: கேட்டிஸ் நகர் வந்து. சிவா, எப்படி இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், கேள்வி நீங்க கேக்குறீங்களா? நான் கேக்கட்டுமா?
3: கேளுங்க.
2: கவிக்குயில் அந்த மாதிரி. ஓகே, கவிக்குயில் வச்சுக்கலாம். அப்புறம் மானு, மயில், குயில், மைனா. மைனா இருக்கு. அப்புறம் காக்கா. காக்கா, மைனா, குருவி. குருவி, குருவி திரைப்படம், விஜய் நடிச்ச படம். அப்புறம் மூணு படம் சொல்லிட்டான் சார். எத்தனை படம் கேட்டீங்க?
3: அஞ்சு படம்.
2: ஹேய், நீ ரெண்டு தான், டக்குன்னு சொல்லு. மஞ்சக்குருவி, மஞ்சக்குருவி கொஞ்சம் பக்குதடி. பாட்டுதான் ஞாபகம் இருக்கு. ஹே, ஏதாவது ஒன்று சொல்லு. யோசி. சேவல், கோழி கூவுது. அஞ்சு ஆயிடுச்சு.
1: ஓகே தானே சார்? பஞ்சவர்ண கிளி.
2: பஞ்சவர்ண கிளி,
1: வானம்பாடி.
2: வானம்பாடி, லவ் பேர்ட்ஸ். எப்படியா சொல்லிட்டோம். அதான் சேவல், குருவி, மைனா, அதான் சொல்லிட்டோம். கோழி, அந்த கோழி சொல்லிட்டோம்ல, அதான சண்டை கோழி. கோழி கூவுது. எப்படியோ சொல்லிட்டோம். மூளைய இன்னைக்குதான் பயன்படுத்த முடிஞ்சிருக்கு சார். நன்றி, நன்றி. சரி, நீ கேள்வி கேளுமா.
1: சிவா சார், உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? என்ன அப்படின்னா, ஒரு 15 கொஸ்டின் கடகடான்னு நான் கேட்பேன், நீங்க கடகடான்னு பதில சொல்லுங்க. இல்ல இல்ல, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்
3: தான்.
1: சரி, அதுக்கான நீங்க தெரியும் தெரியாதுன்னு மட்டும் பதில் சொல்லக்கூடாது.
2: அது தவிர மத்த என்னன்னு சொல்லலாம்.
3: சரி மேடம்.
1: சரி, உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த 40 செகண்டுக்குள்ள நீங்க அந்த 15 க்வெஸ்சனுக்கும் டான்டான பதில் சொல்லிருங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆனா அவனா தெரியுமா?
3: எழுத தெரியும்.
1: உங்களுக்கு பொய் சொல்ல தெரியுமா? அப்போ
3: உண்மைதான்.
1: டீ போட தெரியுமா?
3: டீயா?
1: டீ, டீ,
2: டீ, டீ.
3: காபி குடிப்பான்.
1: கண்ணு நல்லா தெரியாது போல இருக்க. கண்ணு தெரியாது போல
3: இருக்கேன்னு
1: தெரியுமா சார்?
2: மணி பாக்க தெரியுமான்னு கேக்குற. ஆமா ஆமா ஆமா.
1: என்னாச்சு?
2: மணி பாக்க தெரியுமான்னு யோசிக்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமே, எப்படி சொல்றதுன்னு.
1: டைம் முடிஞ்சிருச்சு சார்.
2: மணி இல்லாமலே நான் எந்திரிப்பேன், அப்படி சொல்லுங்க.
1: சூப்பர். நீங்க வந்து ஆறு கேள்விகளுக்கு அட்டகாசமா பதில் சொல்லிருக்கீங்க.
2: ஆமா.

0: ஜெயிச்சிட்டீங்க சரியா இல்லையா? சாரி இல்லையாமா? மேடம் சொல்றாங்க நோ அப்படின்னு.
1: சிறப்பான நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க, நன்றிங்கய்யா.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார். உருண்டு புரண்டு நிக்கலாம். என்னைக்கு கிருஷ்ணன் வந்து காலை வச்சாரோ அதுலேருந்து வந்தவங்க எல்லாம் பயங்கரமா உருள்றாங்க, என்னன்னு தெரியல.
1: சரி, நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக வந்துட்டு இருக்கு திரைப்பட பேனல் கேட்டுருவாங்க.

0: पीसीपीएनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: நேரம் 4:35. பொதிகை தும்பி கேம் ஷோல இணைஞ்சிருக்கிறோம். அந்நியன் திரைப்படத்தில் பாடல் கேட்டுட்டு வந்தாச்சு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
3: மலை வணக்கம். விளையாட வந்திருக்கிறது யாரு? வணக்கம். யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க? இது மெதுவா மெதுவா
2: கட்டேரிப்பட்டியில இருந்து விஜயா பேசுறாங்க.
3: ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். சரி, கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா? சரி, ஓகே. இப்போ வந்து இப்போ சாயங்கால நேரத்தில் வந்து உங்களுக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு ஆசை வருது, சரியா? ஆனால் உங்கள் வீட்டுக்காருக்கு காஃபி போட்டு கொடு அப்படி கேட்குறாங்க, ஆனால் பால் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் டீ குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவர் காஃபி போட சொல்கிறாரு. காஃபின்னா தம்மா தூண்டு ஒரே ஆளுக்கு போயிடும், டீனா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்தாவது அவருக்கு டீயை போட்டு கொடுத்துடலாம். ஆனால் அவர் காஃபி வேணும்னு அடம்பிடிக்கிறாரு. எப்படியாவது டீ குடிக்க வச்சிடணும் அவரை பேசி. ஓகேயா? 40 செகண்ட்குள்ளே எப்படியாவது சாதிச்சு காட்டுங்க, சரியா? ஏமா விஜயா, காஃபியே போடுமா? காஃபியே போடு. என்ன பண்ணிட்டு இருக்கங்க கிச்சன்ல? மனச காஃபி குடிக்கலான்னு கடைக்கு கூட போமா, வீட்டுக்கு வந்தா இங்க வந்து டீ போடுறேன் டீ போடுறேன். காலையில தான் டீ கொடுத்தா, எப்ப பாரு டீ டீன்னு. என்னமா இது? அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே காலையில காபி குடிச்ச டீ குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போற வேலை கந்தசாமி கூட போய் ஒரு டீயை வேற மத்தியானம் குடிச்சுட்டேன். காபி குடிக்கணும் போலதான் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கா சூப்பரா ஒரு டம்ளர்ல போட்டு கொண்டு வாமா, வடை வேற வாங்கிட்டு
4: வந்திருக்கேன்.
3: நான் காபி தான் போட சொல்லுவேன், நீ ஏன் டீ டீன்னு சொல்லிட்டு இருக்க? டீயை விட்டு வரமாட்டியா? ஒரு காப்பியாவது கொஞ்சம் நிம்மதியா குடிச்சிட்டு இந்த மலையில ரசிக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா நீ வேற டீ டீ டீனுக்கு டீ வேணான்னு சொல்ற, காது கேக்காத உனக்கு? உங்க வீட்டுல உனக்கு காப்பி போட சொல்லியே தரலையா? டீ டீனே
4: இருக்கிற
3: போட வேண்டியதானே சொல்றேன்ல. இவன் ஒரு புருஷன் பேச்சு ஒரு பொண்டாட்டி கேட்கணும்னு கொஞ்சமா நினப்பு இருக்கா? ஆ, எப்ப பாரு, நீ சொன்னதான் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? காப்பி குடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. நான் வேற வடை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்துக்கா. ஒழுங்கு மரியாதை காப்பியை போட்டு கொண்டு வா. எப்ப பாரு, பச்சை தண்ணி மாதிரி டீயை கொண்டு கடையில போய் காப்பி தூள் வாங்கிட்டு பக்கத்துல தானே 2 8 எடுத்து வச்சேன்னா கடை வரப்போகுது. பிற வேண நடந்து போக சோம்படுதியா?
4: எனக்கு டீ வேணாம்.

0: டீயை நினைச்சாலே எனக்கு இந்த கழனி தண்ணி ஞாபகம் தான் வருது பார்த்துக்க. எப்போ பார்த்தாலும் டீ டீ டீன்னுக்கிட்டு தலை வலிக்குதுமா. ரொம்ப டீ குடிக்கூடாமா, பித்தம் தலைக்கு ஏறுமா. காப்பியை போடு, நல்ல ஒரு பாட்டை கேட்டுட்டு ஒரு பச்சியை வச்சு தின்னுக்கிட்டு பேசாமல் மழையை பார்க்கலான்னு நினச்சேன். எம்மா டீயா குடிக்கே டீயா குடி, இதுக்கு பச்சை தண்ணியேன்னு போட்டு தந்துடலாம்.
1: ஏன்னா 4 நிமிஷம் ஆயாச்சு,
0: 40 செகண்ட் ஆயிடுச்சு. அவங்க டீலே இருக்காங்க. சூப்பர், நல்லா விளையாண்டீங்க. சரி, நீங்க கேள்வி கேளுங்க.
2: தமிழ் மாசங்கள்,
0: ஆமா,
2: அதுல ஒரு 8 பாட்டு
0: சொல்லணுமா?
2: ஓகே,
0: தை மாசி பங்குனி போயி சித்திர மாசம், மாசி மாசந்தான் பங்குனிக்கு அப்புறம் சித்திரையே. அப்புறம் வந்து சித்திரை நிலவு சேலையில் வந்தது பெண்ணே, வைகாசி வெள்ளிக்கிழமை தானே. ஆடி மாசம் பிறந்துடுச்சு ஏலேலோ அண்ணாத்த ஆவணி, ஆவணி புரட்டாசி ஐப்பசி.
1: என்ன எட்டையும் தாண்டி போயிட்டு இருக்கீங்களே.
0: மார்கழி திங்கள் அல்லவா, சொல்லிட்டேல. எத்தனை வந்துச்சு?
2: 7
0: கேட்டா 6 சொல்லிருக்கேனா?
1: 8 கேட்டாங்க.
0: 8 கேட்டாங்களா? வைகாசி சொல்லிட்டேன், ஆடி மாசம் பிறந்துட்டு சொல்லிட்டேன்.
1: அடுத்தது சுமித்ரா அக்கா.
0: அதுக்கப்புறம் தை மாசம் சொல்லிட்டேன், பூ பூக்கும் மாசம் தை மாசம். எப்படியோ உருண்டு பரண்டு இருக்கேன் பாத்துக்காங்க.
1: சரி, இப்போ மார்க் யாருக்கு? சுமித்ரா காக்கா.
0: ஆமா,
1: முதல் கேள்விக்கு அவங்களுக்கு கொடுக்கலாமா?
0: ஆமா, விடாபுடியா நின்னாங்களே டீல.
1: ஆமா,
0: சூப்பர்மா, ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: சுமித்ராக்கா,
0: அப்ப டீ குடிக்கலாம் ஞாபகம் வருதா உனக்கு?
1: ஆமா, நீங்க வேற டீ காஃபி டீ காஃபி டீ காஃபின்னு
0: ஆடுறேன் ஆடுறேன், கவலையே படாத.
1: சரி, நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க. கேட்டுட்டு நினைச்சிருங்க. நேரம் 4:41 ஆயிட்டு
3: இருக்கு. உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: நேரம் 4:45 பொதுகை தும்பி கேம் ஷோட அடுத்த நேர் யாரு அப்படின்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
3: வணக்கம் மேடம், வாளரம்பட்டியில இருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
2: எப்படி இருக்கீங்களே சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார்.
2: நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இருக்குது.
3: ஆமா, லைன் கிடைக்க மாட்டேங்குது.
2: கிடைக்க மாட்டே, அந்த அளவுக்கு பிஸியா இருக்கு.
3: ஏகப்பட்ட பிஸி. அதுவும் இந்த நிகழ்ச்சியில வந்து அவ்வளவு போராடம் வந்துருக்கும்.
2: இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. ஓகேயா, நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் கேக்கட்டுமா?
3: நீங்க கேளுங்க.
2: கேளுமா நீ?
1: சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறோம், சரிங்களா?
3: சரி.
1: ஒரு ஓவரில் 6 பால் இல்லையா?
3: ஆமாம்.
1: நான் ஒரு ஒரு பாலாக போடுறேன், நீங்கள் வந்து ரன் ஸ்கோர் பண்ணுறீங்க. எத்தனை ரன்னு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு பாலில் எத்தனை ரன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. சரியா?
3: ஆ, ஓகே.
1: நான் எழுதியிருக்கேங்க, 6 ரன் மேலே எழுதியிருக்கேன். அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நம்பர் மாறி வந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம வந்து 3 நம்பராவது சேமாக வந்திருக்கணும் அட்லீஸ்ட்டு.
2: அடுத்து
3: அடிக்கவே இல்லையே.
2: அடிங்க, முட்டை எடுக்கலாம் நினைக்கல, அதெல்லாம் கிடையாது.
3: ஃபர்ஸ்ட் பால்ல அடிக்க முடியல.
2: அடிக்க முடியா? பூஜை விட்டீங்க. பூஜ்யம். சரி, ரெண்டாவது பால்.
1: செகண்ட் பால்.
3: 2 ரன்ஸ்.
2: 2 ரன்ஸ். ஓகே.
1: தேர்ட் பால்.
3: 2 ரன்ஸ்.
2: 2 என்ன? 2 2 தட்டி தட்டி எடுக்க கூடாது. ம்.
1: फोर्थ பால்.
3: 1 ரன்.
2: ரொம்ப தட்டி தட்டி விளையாடுறீங்களே, பிளாஸ் வேண்டாமா?
1: 5th பால்.
3: ஐயோ, அடிக்கலையே.
2: பூஜா, சோம்பேறியா இருக்கீங்க. சாயங்காலம் காப்பிய குடுத்துட்டாங்க போல இருக்குது.
1: ஃபைனல் பால்.
3: 1 ரன்.
2: 1 ரன். சார் வந்து 0-2-2-1-0-1 எடுத்திருக்காங்க. நீ என்ன எழுதிருக்கிறடா? ஃபர்ஸ்ட் பாலுக்கு 2 ரன், செகண்ட் பாலுக்கு 1 ரன், தேர்ட் பாலுக்கு 3 ரன், ஃபோர்த்துக்கு 4 ரன், ஃபிஃப்த்துக்கு 1 ரன், லாஸ்ட் 6 தமிழ்னு. நீ அடிச்சது 17, சார் வந்து 2, 4, 5, 6 ஃபெயில் ஆயிட்டாப்ல. 6 ரன் எடுத்து.
3: நீங்க 6 ரன் தானே எடுக்கணும். நீங்க
2: 6 ரன் கிடையாது, அதாவது ரன் எடுக்கணும் 6 பாலுக்கு. ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், 3, தேர்ட், 4th, 5th, 6th, இவ்வளவு பால் போடுறாங்க. ஒரு
3: நானே

0: சச்சின்
1: மாதிரி சும்மா விளாச வேண்டாமா? இப்பதான் புரியுதா? ஞாபகம் வச்சுக்காங்க, அடுத்த வரும்போது அடிக்கிறீங்க சிக்ஸர். சரியா? சூப்பர் சார். நீங்க கேளுங்க சார்.
2: இப்ப வந்து நல்ல ஒரு வயக்காட்டுல அப்படியேவும் பறவைகள் நிறைய பறக்கு, நெல் கதிர் விளைஞ்சி இருக்கு.
1: சரி,
2: இப்போ அந்த பறவைகள்லாம் நிறைய பறந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த விவசாயி வந்து அட 100 பறவைகளா அப்படின்னு சொல்றாரு.
1: 100 பறவைகளா?
2: உடனே அந்த பறவை சொல்லிச்சான், நாங்க 100 பறவை கிடையாது, நாங்களும் எங்க ஜோடியும் எங்கள்ல பாதியும் அதுல பாதியும் ஒன்னையும் சேர்த்தா 100 அப்படின்னு.
1: நாங்களும் எங்க ஜோடியும் எங்கள்ல பாதியும்
2: அதுல பாதியும்
1: அதுல பாதியும்
2: ஒன்னையும் சேர்த்தா 100 அப்படிங்க.
1: ஒன்னையும் சேர்த்தா 100?
2: அப்போ எத்தனை பறவைகள் பறந்திருக்கும், எத்தனை ஜோடிகள், அதுல பாதி அதுல பாதி, இது முதலையும் சேர்த்து ஒரு ஆளை சேர்த்தா 100 சொல்லுது.
1: ஏதாவது கணக்கு தெரியும்?
0: கணக்க போட்டு கதற விட்டுட்டீங்களே சார்.
1: எதையாவது யோசிங்கன்னு சொல்ற அப்படி. எங்கள்ல பாதியும்
2: 20 செகண்ட் வச்சுக்கலாம்.
1: எங்கள்ல பாதியும் அதுல பாதியும்
2: முதல்ல வந்து நீங்க இதை யோசனை பண்ணிக்கோங்க, நாங்களும் எங்களது ஜோடியும் அப்ப அது அப்படி
0: டபுள் டபுளா இருக்கும்.
1: ஆமா,
2: அதுல பாதி அதுல பாதி பிளஸ் 1.
1: போடுங்க.
2: கூட வரும் 30 60 90
1: தெரியல சார், தெரியல சார். தோப்புக்காரன் கூட போட்டுக்கிறோம், ப்ளீஸ் சொல்லிருங்க.
2: 36
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே புரிஞ்சுட்டு.
2: 72
1: அதுல அதுல டபுள்
2: 18
1: அதுல பாதி பாதி. ஓகே சூப்பர் சார். நீங்க ஒரு புலி அப்படிங்கறத வந்து நிரூபிச்சிட்டீங்க. நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. ஓகேம்மா, பாட்டை போடுமா.
0: பாடல் வந்துட்டு இருக்கு மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: அம்மா, இருவருக்கும் மாலை நேரம் வணக்கம்.
1: வாங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்.
2: நல்லது.
1: அப்புறம் கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா?
2: நீங்க கேளுங்களே.
1: மாணிக்க வாசகம் அவர்கள்.
2: அம்மா,
1: நான் கேக்கட்டுமா?
2: கேளுங்கம்மா.
1: சரி, இப்போ வந்து நான் ஒரு மூணு பொருள் சொல்லுவேன், அந்த பொருள் இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டு நீங்க சொல்லணும். சரியா?
2: சரி.
1: மழை. அப்புறம்
2: மழை வருது, கொடை கொண்டு வா.
1: அஞ்சு பாட்டு சொல்லுங்க. அப்புறம் மழைய சொன்னா மைனா கூப்பிடுறீங்க.
2: மழையா?
1: மலைமலையின் இத எத்தில் நனைகின்ற முதல் மலை, அந்த பாட்டு. அப்புறம் மூணு பாட்டு சொல்லிக்கீங்க. அப்புறம் பழைய பாட்டு ஞாபகம் வராதோ?
0: பழைய
1: மலை போல் இந்து கொண்டே இருக்கும் அப்பள பாட்டு இருக்குல்ல. சரி, நீங்க கேள்வி கேளுங்க.
2: நானும் ஒரு பாட்டு. ஏழு பாட்டு.
1: ஏழு பாட்டு.
2: முதலிடத்து சீனாவை ஆரம்பிக்க பாட்டு. சீனா.
1: சீனாவா? சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சித்தப்பு, சின்னவளை முகம் சிவந்தவளை, சின்னவனே சின்னவனே, சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைத்தேன்.

0: ஆளு சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா டோய். அப்புறம் சிங்களத்து சின்ன குயிலே, சினிமா சினிமா சினிமா சினிமா, ஏழு பாட்டு சொல்லிட்டேன்.
1: நன்றிங்க சார், நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில சிறப்பா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி,
2: தேங்க்யூ.
0: சம்சாரம் ஏது கடி, காப்பியை புடிங்க.
1: சுமித்ராக்கா, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு யாரெல்லாம் எவ்வளோ பாயிண்ட் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து 4 மதிப்பெண், நான் 3 மதிப்பெண் எடுத்திருக்கோம். இதில் வந்து காரக்குச்சி கிருஷ்ணன் அவங்க வந்து 2 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. கடையநல்லூர் பீமா 1 மதிப்பெண், கட்டேரிப்பட்டி விஜய் 1 மதிப்பெண், வானிரம்பட்டி நம்பிராஜ் இவங்க எல்லாரும் 1 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட கேட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
0: நான் சுமித்ரா.
1: நிகழ்ச்சியில் இப்போ இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் வந்துட்டுருக்கு. செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கி 1965 ஆண்டு வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தேசிய பாதுகாப்புக்கு இராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ரயில்வே நடப்பு நிதியாண்டில் இதுவரை சரக்குகளை கையாள்வதிலும் பயணியர் வருகையிலும் வளர்ச்சியடைந்துள்ளது. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 5:03. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 1965 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் உங்களுக்கு சொல்றதுக்காக தயாரா காற்றலைகள் இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் லிசி ஜெகன். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் திரைப்படங்கள்

சில பாடல்களும் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்திய அந்த தாக்கம் மட்டும் என்றைக்குமே மாறாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பொற்கால திரைப்பட உலகத்துக்குள்ளே இன்றைக்கே நாம் பயணிக்க இருக்கிறோம். அந்த ஆண்டு தான் 1965. தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் MGR, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், இப்படியா நடிப்பின் ஆளுமைகள் ரசிகர்களை கவர்ந்த காலம் அது. இவர்களோட ஜெயலலிதா, பி சரோஜா தேவி, சாவித்ரி, கே.ஆர். விஜயா, இப்படி பல நட்சத்திரங்கள் திரையில் ஜொலித்த காலம் அது. அந்த காலத்தில் சினிமா அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட திரையரங்குக்கு போய் பார்த்து ரசித்து நகைச்சுவை காட்சிகளில் சிரித்து காதல் பாடல்களில் மனசை பறி கொடுக்கறது, வீரமான கதாநாயகர்களை வசனங்களை இன்னும் உற்சாகப்படுத்துறது, இப்படியா மக்களோட வாழ்க்கையோடு கலந்த ஒரு அழகான அனுபவங்க அந்த காலம். 1965 வெளியான திரைப்படங்கள் அப்படின்னா நிறைய திரைப்படங்கள் நம்ம மனசில் வந்து போகும். அதில் சிறப்பான திரைப்படங்களை இன்றைக்கே நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு கன்னி தாய் திரைப்படத்திலிருந்து. இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க MGR, கே.ஆர். விஜயா, ஜெயலலிதா. அதுலேருந்து பாடல் கேட்கலாம்.

தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே

நேரம் 5 மணி 9 நிமிடம். படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். அடுத்த படம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதரோட முகத்தை இன்னொருவருக்கு கொடுத்துட்டனா என்ன ஆகும்? பார்க்குறவங்க அதை நம்பிடுவாங்களா, இல்லை நெருங்கிய உறவினர்கள் கூட அதை பார்த்து ஏமாந்துடுவாங்களா? அப்படியே ஏமாற்றி ஒரு பெரிய சொத்தையே கைப்பற்ற நினைச்ச ஒரு கதை அப்படின்னா எப்படி இருக்கும்? அடுத்தடுத்த திருப்பங்களோடு ரொம்ப சுவாரஸ்யமான கதையோடு நகர்ந்தது தான் 1965 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வெளியான ஆசை முகம் திரைப்படம். பி புள்ளையா இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், பி சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க. வில்லன் கேரக்டரில் சும்மா மிரட்டியிருப்பாங்க எம் என் நம்பியார் அவர்கள். அதே மாதிரி நகைச்சுவையிலையும் அட்டகாசமான அசத்தலான சிரிப்பும் நகைச்சுவையும் கொடுத்திருப்பாங்க நாகேஷ் அவர்கள். இந்த படத்தோட கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரருடைய மகன் வந்து மனோகர போல இன்னொரு முகத்தை மாற்றி அவரோட சொத்தை கைப்பற்ற திட்டம் போடுறாரு. இந்த சதி திட்டத்தை சுற்றி தான் அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சம்பவமாக நகர்ந்து போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து ரெட்டை வேடங்களை நடிச்சிருப்பது இந்த படத்தோட குறிப்பிட்ட தகுந்த சிறப்புன்னு சொல்லலாம். இசை அப்படின்னு வந்துட்டால் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையில் கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள் அமைச்ச பாடல்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து அழகு சேர்த்துருக்கு. நீயா இல்லை நானா இந்த திரைப்படம் வந்து இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா வந்து இணைஞ்சு பாடியிருப்பாங்க. அதே போல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒழிக்கிற நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அப்படிங்கிற பாடலும் இந்த படத்தோட பட்டியலில் இடம்பெற்றிருக்கோங்க. இன்னும் சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, என்னை காதலித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற பாடலில் வந்து சரோஜா தேவி அவர்கள் நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நகைச்சுவை காட்சிக்காக நாகேஷ் அவர்கள் வந்து அப்படி தாவி உட்கார்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். உண்மையாகவே வந்து அவங்களுக்கு வந்து அதில் ஒரு இடுப்பு வலியை ஏற்படுற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறமையை அதில் வெளிப்படுத்திருந்ததா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு கேளுங்கள்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 5:15. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த படம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மக்களோட விடுதலைக்காக போராடுற ஒரு மருத்துவர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர் மீது காதல் கொள்கிற ஒரு இளவரசி. காதல் முக்கியமா இல்லை கடமை முக்கியமா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி கொள்கிற கதாநாயகன் என்ன செய்வார்? இதுதாங்க 1965 வெளியான எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1001 திரைப்படம். இந்த கதை கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது. பிஆர் பந்தலு இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் மணிமாறன் அப்படிங்கிற மருத்துவராகவும், ஜெயலலிதா அவர்கள் வந்து பூங்கொடி அப்படிங்கிற பெயரில் இளவரசியாகவும் நடிச்சிருப்பாங்க. எம் என் நம்பியார், ஆர் எஸ் மனோகர், நாகேஷ் இவங்க எல்லாரும் முக்கிய கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாங்க. பூங்கொடி இளவரசிக்கு தன்னோட மனசை கவர்ந்த அந்த மணிமாறனை சந்திக்கணும், அவரோட நேரம் செலவிடணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் மணிமாறன் பார்த்தீங்கன்னா தன்னோட மக்களோட விடுதலை, அடிமைகளோட உரிமைகள் பற்றி சிந்திச்சுட்டே இருப்பார். காதலுக்கும் கடமைக்கும் இடையில உருவார அந்த முரண்பாடுகள் தான் கதாபாத்திரத்துக்கே ரொம்ப அழகு சேர்க்கும் விதமாக அவங்களுடைய நடிப்பு தன்மையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா இசை. எந்த பாட்டையுமே வேண்டாம் அப்படின்னு தூக்கி வைக்கிற மாதிரி இருக்காதிங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வாலி இவங்களுடைய வரிகளுக்கு உருவான பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வர்ற பாடல்கள் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற பாடலை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர வேட்கை கட்டுப்பாடுகளை தாண்டி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே பாடலாகவே சொல்லியிருப்பாங்க. இன்னும் நாணமோ இன்னும் நாணமோ அப்படிங்கிற பாடல், உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன், அந்த பாடல்களும் இசையோட சிறப்பை எடுத்து காட்டியிருக்கும். சாகசம், காதல், மக்கள் விடுதலை, வீர உணர்வு, இப்படி பல அம்சங்களை ஒன்றா சேர்த்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரசிகர்களோட மனசில் நீங்காத நினைவை பெற்ற திரைப்படம். நிறைய பேரோட மனசில் இன்றைக்கும் 1001 திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு திரைப்படம். அது பார்த்தீங்கன்னா 2014 இந்த திரைப்படத்தை வந்து புதிய தொழில்நுட்பத்தோட மறு வெளியீடும் செஞ்சிருக்காங்க. இப்போ நாம் பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:22, படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த அவதாரம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்வாங்க நாம் எதிர்பார்ப்போம். ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், இந்த மாதிரி பதிலெலாம் எதிர்பார்ப்போம். ஆனால் பதில் சொல்கிற அந்த இடத்துல நாகேஷ் அவர்கள் இருந்தால் என்ன பதில் கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, குரங்கு அவதாரம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. அந்த நகைச்சுவன் தருணத்தை இப்போ நம்ம நினச்சி பார்க்கலாம். நாகேஷ் அவர்களுடைய முக பாவனையும் அவர் பேசுகிற அந்த விதமும், அதோடு பார்த்திங்கன்னா மனோரமா அவர்களுடைய அவர்களோட இணைகிற அந்த காட்சியும் சேர்றப்ப பழைய திரைப்படத்துக்கே உரித்தான ஒரு நகைச்சுவை அப்படிங்கிறது ஒரு தனி ரசனையாகவே அமைஞ்சிருக்கும் இல்லையா. இப்படிப்பட்ட நகைச்சுவை காட்சிகளோடும் குடும்ப உறவுகளோட பாசத்தையும் உணர்ச்சிகளையும் பேச வந்த

திரைப்படம் தான். 1965 வெளியான அன்புக்கரங்கள் திரைப்படம். கே சங்கர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், தேவிகா, கே பாலாஜி, மணிமாலா, நாகேஷ், மனோரமா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து சிவராமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய தங்கை ஆனந்திகிட்ட ரொம்பவே பாசமான அண்ணனா அவங்க வர்ற இந்த கதையில் பார்த்தீங்கன்னா குடும்ப பாசம், ஒரு உறவுகளோட சிக்கல்கள், உணர்ச்சி போராட்டங்கள் என பல அம்சங்களை இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்க முடியும். படத்தில் பார்த்தீங்கன்னா நாகேஷ், மனோரமா இவங்க ரெண்டு பேரும் இணைகிற அந்த நகைச்சுவை பகுதிகள் வந்து கதையோட உணர்ச்சிகரமான சூழலுக்கு இடையில ஒரு சின்ன சிரிப்பு அப்படின்னு ஒரு தருணத்தை நம்மளுக்கு தந்துட்டு போகுது. ரசிப்பவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான பகுதி வந்து இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். அதிலும் இசை பற்றி சொல்லியாகணும். இசைக்கு வந்து இந்த திரைப்படம் தனி இடத்தை பெற்றிருக்கு. ஆர் சுதர்சனம் இசையமைப்பில் வாலி வரிகளுக்கு உருவான ஒன்றாக இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிற நல்ல கருத்தை எடுத்து சொல்கிற பாடல். அதே மாதிரி காகிதத்தில் கப்பல் அப்படிங்கிற பாடலும் குறிப்பிட தகுந்த பாடல்.

இசைக்கு வந்து இந்த திரைப்படம் தனி இடத்தை பெற்றிருக்கு. ஆர் சுதர்சனம் இசையமைப்பில் வாலி வரிகளுக்கு உருவான ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிற நல்ல கருத்தை எடுத்து சொல்கிற பாடல். அதே மாதிரி காகிதத்தில் கப்பல் அப்படிங்கிற பாடலும் குறிப்பிடத்தகுந்த பாடல். நகைச்சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப பாசம் இன்னொரு பக்கம், மனதை தொடுற இசை, இப்படியா சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படங்க. இப்போ நாம் அந்த பாடல் கேட்கலாம்.

வாழ்க்கையை இன்னொருவர் இடத்துக்கு மாத்திரம் எப்படி இருக்கும், என்னென்ன குழப்பங்கள் ஏற்படும், அந்த குழப்பங்கள் தான் நம்மளுக்கு சிரிப்பையும் விறுவிறுப்பையும் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த திரைப்படம் தாங்க. ஆமாம், எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் 1965 பொங்கல் திருநாளில் வெளியாகி ரசிகர்களோட பேராதரவை பெற்ற திரைப்படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த திரைப்படம் சாணக்கியா இயக்கத்தில் நாகி ரெட்டி மற்றும் சக்கரபாணி தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரெட்டை வேஷத்தில் நடிச்சிருப்பாங்க. கதாநாயகியாக பி சரோஜா தேவி, எஸ்வி ரங்காராவ், எம் என் நம்பியார், நாகேஷ், கே ஏ தங்கவேலு உள்ளிட்ட நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்கங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஏற்ற அந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு முரண்பட்ட கதாபாத்திரங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுவாபம் கொண்ட ராமு அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இன்னொரு பக்கம் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொண்ட இளங்கோ. இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தோற்றம் இருக்கிறது மட்டும்தான் சேம், மற்றபடி ரெண்டுவருமே ஆப்போசிட் கேரக்டர். இதனால் ஏற்படுற அந்த சம்பவங்கள் தான் கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகும். அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரையில் பார்த்த அந்த ரசிகர்கள் இன்றைக்கும் உற்சாகத்தோடு நினைவு கூறக்கூடிய நிறைய காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அதே மாதிரி பாடல்களும், நான் ஆணையிட்டால் திரைப்படம் பாடல் வந்து இடம்பெற அந்த பகுதியை பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அந்த சாட்டையை வந்து சுழற்றி அப்படியே ஒரு காட்சி திரையில் தோன்றும் போது உண்மையிலே வெளிப்பட்ட அந்த வீரமும் தன்னம்பிக்கையும் பார்த்திங்கன்னா அந்த பாடலை ஒரு சாதாரண பாடலாக இல்லாமல் ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற தருணமாக மாற்றிருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் வாலி அவர்களுடைய வரிகளில் உருவான இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே தனித்துவமானது. நான் ஆணையிட்டால், குமரி பெண்ணின் உள்ளத்திலே, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அந்த பாடல், மலருக்கு தென்றல், இப்படி எல்லா பாடலையும் பட்டியல் போட்டுட்டே போகலாம். இந்த திரைப்படம் திரையரங்கில் 25 மேலாக ஓடி வெள்ளி விழா வெற்றியும் பெற்றுச்சு. அதோட எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த திரைப்படம் சிறந்த நடிகருக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்த திரைப்படம். ரெட்டை வேடம், நகைச்சுவை, அதிரடி, காதல், மனதில் நிற்கிற பாடல்கள், இப்படியா சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படங்க. அதில் இந்த பாடல் கேட்கலாம்.

படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படம் என்ன? ஒரு மனிதர் வந்து எதுக்கெடுத்தாலும் பயப்படுறார், இன்னொரு மனுஷர் வந்து எதுக்குமே பயப்படாமல் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய முகமும் ஒன்றா இருக்குது. ஒருவருடைய

0: Good night.
1: Good night.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசைமலையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.

அடுத்ததான் நெஞ்சில் நிறைந்த இனிய நினைவுகளோடும் சுவாரஸ்யமான கேள்விகளோடும் நம்ம திரையில் கட்டி போட்ட திரைப்படம் தான் இதய கமலம். 1965 ஆகஸ்ட் 27 வெளியான இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் அவங்க வந்து இயக்கியிருப்பாங்க. எல்வி பிரசாத் தயாரித்த இந்த திரைப்படத்தில் கே ஆர் விஜயா, ரவிச்சந்திரன், டிஎஸ் பாலையா, எஸ்வி சகஸ்ரநாமம், ஆர்எஸ் மனோகர், கே பாலாஜி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமாங்க? கே ஆர் விஜய் அவர்கள் வந்து டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கமலா விமலா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா கணவரோடு வாழ்கிற கமலா, மறுபுறம் வந்து கொள்ளை கூட்டத்தோட தொடர்புடைய விமலா. இந்த ரெண்டு கதாபாத்திரங்களையும் மையமாக வச்சு மர்மமும் விறுவிறுப்பும் நிறைஞ்ச ஒரு கதையாக தான் இந்த கதை நகர்ந்துட்டே இருக்கும். இப்போ இந்த படத்தோட இசை உலகத்துக்குள்ளே போகலாம். கேவி மகாதேவ்.

அவருடைய இசையில் கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் உருவான பாடல்கள் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு திரைப்பட விமர்சனங்கள் கூட கே.ஆர். விஜய் அவர்களுடைய நடிப்பையும் படத்தோட இனிமையான இசையையும் பாராட்டியிருந்து. என்னதான் ரகசியமோ, இதயத்தில் அந்த பாடலை கேட்டு பார்த்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே என்னெல்லாம் சொல்ல முடியாமல் மறைச்சி வச்சுருக்குமோ அந்த உணர்வுகளுக்கு எல்லாம் உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த இசை. அதே மாதிரி மலர்கள் நனைந்தன பனியாலே, தோல் கண்டேன் தோலை கண்டேன் அந்த பாடல், அதே மாதிரி உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அந்த பாடல், எல்லாமே வந்து இன்றைக்கும் நிறைய பேரோட விஷ் லிஸ்டில் இருக்கக்கூடிய பாடல்கள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அன்றைக்கி ரசிகர்கள் இந்த பாடல்களெல்லாம் திரையரங்கில் போய் பார்க்கும்போது எப்படியெல்லாம் ரசித்து பார்த்துருப்பாங்க. மர்மம் நிறைந்த அந்த காட்சிகளுக்கு நடுவில் ஒலிக்கிற அந்த இனிமையான பாடல்கள், அதே மாதிரி கதாபாத்திரங்களுடைய உணர்வுகளை இன்னும் நெருக்கமாக ரொம்பவே கிட்ட கொண்டு போயிருக்கும்ல. குறிப்பிட்ட அந்த பாடலும் போது ரசிகர்கள் கொடுத்த அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நினச்சாலே உண்மையிலே சூப்பராக இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த இதய கமலம் திரைப்படம் பார்த்திங்கன்னா மராட்டிய மொழியில் வெளியான பத்லாக் அப்படிங்கிற திரைப்படத்தோட தமிழ் தழுவல். ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா கே.ஆர். விஜய் அவர்கள் வந்து இரட்டை வேட நடிப்பும் தனித்துவமான அடையாளத்தையும் பெற்றாங்க. வணிக ரீதியாகவும் வந்து நல்ல வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இப்போ நாம் அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 5:45. அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. அடுத்ததாக என்ன திரைப்படம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, 1965 June 19 வெளியான இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க ஏசி திருலோக சுந்தர். இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா, எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வந்து மருத்துவராக நடிச்சிருப்பாங்க சங்கர் அப்படிங்கிற கேரக்டரில். சிஆர் விஜயகுமாரி மகாலட்சுமி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இவங்க கூடவே சிவகுமார், நாகேஷ், எஸ்வி சுப்பையா, எல் விஜயலட்சுமி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, காக்கும் கரங்கள் திரைப்படம் தான் சிவகுமார் அவர்களுடைய முதல் திரைப்படம். அவங்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா பழனிசாமி. இந்த படத்துக்காகவே அவங்களுக்கு சிவகுமார் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டது. பின்னால் தமிழ் திரையுலகில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்ச நடிகருடைய சினிமா பயணம் இங்கிருந்து தான் தொடங்கியிருக்குங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் மருத்துவ உதவி கிடைக்காம தந்தையை இழக்கிற அந்த சங்கர் தாயின் கடின உழைப்பால் படித்து மருத்துவராகிறாங்க. மகாலட்சுமியை சந்தித்ததும் காதல் மலருது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது இல்லையா? அந்த மாதிரி நிறைய திருப்பங்களும் வருது. குடும்பத்தில் நிகழ்கிற அந்த துயரமான சம்பவங்கள், கணவன் மனைவிக்கு இடையே உருவாகிற தவறான புரிதல்கள், மன உளைச்சல், இப்படியா கதை வந்து பல பரிமாணங்களில் மாறி மாறி போயிட்டே இருக்குது. இசை பற்றி சொல்லி ஆகணும். கே.வி. மகாதேவன் இசையில் உருவான பாடல்கள் படத்துக்கு வந்து அழகு சேர்த்தது. ஞாயிறு என்பது பெண்ணாக அப்படிங்கிற பாடல் வந்து டி.எம். சவுந்தரராஜன், பி. சுஷிலா அவர்களுடைய குரல்களில் ஒலிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ரசிகர்களோட கைத்தட்டுக்கு அளவே எல்லாம் போச்சு. நாம் இப்போ அந்த பாடலை கேட்கலாம்.

நேரம் 5:51. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னா, குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து குட்டி பத்மினி அவர்கள் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒரு குழந்தையோட குறும்புத்தனம், இன்னொரு குழந்தை வந்து ஒரு புத்திசாலித்தனம். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற அந்த சேட்டைகள் எல்லாம் வந்து ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துச்சுங்க. அதிலும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பென்சில் காமெடி நம்ம பார்த்துருப்போம். அது வந்து நிறைய பேருடைய மனசில் இந்த படத்துடைய பெயரை சொன்னதுமே ஞாபகம் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குழந்தைகள் செய்கிற அந்த குறும்புகளை பார்த்து சிரிக்க வைக்கிறதோடு மட்டும் நிற்காமல், அவங்களுடைய அன்பும் அந்த புத்திசாலித்தனமும் ஒரு குடும்பத்தை மீண்டும் எப்படி ஒன்று சேர்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும். இசை வந்து MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வாலி, அப்புறம் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளுக்கு சூப்பரான பாடல்களும் கொடுத்துருப்பாங்க. அன்புள்ள மான்வெளியே அப்படிங்கிற அந்த பாடலை கேட்டதும் பார்த்தீங்கன்னா, காதலோட இனிமையை வெளிப்படுத்துகிற ரொம்ப அழகான ஒரு மெலோடி சாங் அது. அதே மாதிரி பழமுதிர் சோலையிலே அந்த பாடலும் சூப்பர் ஹிட் பாடல் தான். இந்த படத்தோட சாதனை அப்படின்னு சொல்லணும்னா, குழந்தையும் தெய்வமும் படத்துக்காக தேசிய திரைப்பட விருதும் பெற்றுச்சு இந்த திரைப்படம். தமிழில் சிறந்த திரைப்படத்துக்கான விருதை வந்து அன்னைக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து வெள்ளி பதக்கத்தையும் பெற்றுச்சு. குட்டி பத்மினி அவர்களுக்கும் சிறந்த குழந்தை நட்சத்திரம் அப்படிங்கிற தேசிய அளவிலான அங்கீகாரமும் கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இதே கதை வந்து தெலுங்கில் லேத மனசில் அப்படின்னும், இந்தியில் வந்து தோ கல்யாண் அப்படிங்கு பெயர்களில் மறு ஆக்கமும் செய்யப்பட்டுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நல்ல கதைக்கு வந்து மொழி அப்படிங்கிறது எல்லையே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த திரைப்படம் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இப்போ நாம் அந்த திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம்.

நீர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. பணம் படைத்தவன் திரைப்படத்தில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 1965 வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு நினைச்சிருந்தோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். சந்திக்கலாம் நன்றி நேர்களை. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதன் நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். ரயில்வே நடப்பு நிதியாண்டில் சரக்குகளை கையாள்வதில் வளர்ச்சியடைந்துள்ளதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன லகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 6:03 நிமிடத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள் முழுதும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. நல்ல மனம் கொண்டவனை நேரம் சோதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது.

நேரம் 6:09 நிமிடம். நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6. வெற்றி பெற வேண்டும் என நினைத்தால் முதலில் ஆணவத்தை விட்டுவிட வேண்டும்.

பொறுமை எப்போதும் கசப்பானதாகவே இருக்கும், ஆனால் அதன் பலன்கள் எப்போதும் இனிமையாகவே இருக்கும். நேரில் இருந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6.

நேரம் 6:18 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலி நிகழ்ச்சியில். நிலை பண்பலை 102.6. உன் திறமை மீது நீ வைக்கும் நம்பிக்கையே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆயுதம்.

உன்னை நம்பி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். நேரம் 6:22 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

நேரம் 6 மணி 31 நிமிடம். நேர்கள் எழுந்திருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 இல் தொடர்வது சேவை செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC ஆண்டுதோறும் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பல்வேறு போட்டித் தேர்வுகளை நடத்துகிறது. 2026 ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்விற்கான அறிவிக்கை 6/10/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இத்தேர்வானது 10/1/2027 அன்று நடைபெறும் எனவும், மொத்த பணி காலியிடங்கள் 6574 எனவும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை www.tnbsc.gov.in என்ற இணையதளத்தில் அறியலாம். TNPSC குரூப் 4 தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வைத்து TNPSC குரூப் 4 தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 14/10/2026 புதன்கிழமை, அதாவது நாளை காலை 10:30 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி வகுப்பு திறன் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்படுகிறது. வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும். போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அலுவலக நூலகத்தில் உள்ளன. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள திருவனந்தபுரம் ரோடு ரயில்வே கேட் அருகில் குலவணிகர்புரம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்திற்கு 14/10/2026 நாளை காலை 10:30 மணிக்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் நேரில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு 9499059529 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து பயிற்சி குறித்த தகவல்களை பெறலாம் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஐநா திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், யுகபாரதி வரிகளில் ஷான் குரலில்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஆறு மணி 10 நிமிடத்தில் சேவை செய்தியில் தான் கேட்டுட்ருக்கீங்க நிலை பண்பலை 102.6. தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி திருநெல்வேலி துணை மண்டல அலுவலகத்தின் சார்பில் இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளர்களின் குறைகளை பெற்று அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக மாதந்தோறும் குறை தீர்க்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இம்மாதத்திற்கான குறை தீர்க்கும் முகாம் 14/10/2021 புதன்கிழமை நாளை மாலை 3 மணிக்கு இஎஸ்ஐசி துணை மண்டல அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இம்முகாமில் இஎஸ்ஐசி மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர், இஎஸ்ஐசி துணை மண்டல அலுவலக குறை தீர்க்கும் அலுவலர், மண்டல நிர்வாக மருத்துவ அலுவலர் மற்றும் இஎஸ்ஐ திட்ட மருந்தக அலுவலர்கள் கலந்து கொள்வார்கள் என திருநெல்வேலி இஎஸ்ஐசி துணை மண்டல அலுவலக இணை இயக்குனர் திரு கோ பாஸ்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே பயனாளர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள குறைகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை தெரிவித்து நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியில் இப்போ பையா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், நா முத்துக்குமார் வரிகளில் கார்த்திக் சுனிதா சரதி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள் தான் கேட்டிருக்கீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் 15/10/2027 அன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிவாயு உருளை விநியோகஸ்தர்களும் மத்திய அரசின் எண்ணெய் நிறுவன பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளவுள்ளார்கள். எரிவாயு பயன்படுத்தும் நுகர்வோர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். எரிவாயு நுகர்வோர் தங்களது குறைகளை மனுவாக தட்டச்சு செய்தோ அல்லது தெளிவாக எழுதியோ அன்றைய தினம் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் நேரில் அளித்திடலாம். இந்நேர்வில் பொதுமக்களும் நுகர்வோர்களும் பெயர் மாற்றம், புதிய எரிவாயு உருளை வழங்குவதில் காலதாமதம், எரிவாயு விநியோகஸ்தர்களின் சேவையில் குறைபாடுகள், டெபாசிட் தொகை திரும்பப் பெறுதல், புதிய இணைப்பு கோரியதன் நிலை, எரிவாயு உருளைகளுக்கான மானியம், உரிய வங்கிக் கணக்கில் உரிய காலத்தில் வர

வைக்கப்படாதிருத்தல், எரிவாயு உருளையை விநியோகம் செய்யும் நபர்கள் மீது ஏதும் குறைபாடுகள் மற்றும் எரிவாயு பயன்படுத்தும் நுகர்வோரை பாதிக்கும் எந்த குறைகளையும் இக்கூட்டத்தில் எடுத்துரைத்து தீர்வு காணவும், பொதுமக்கள் இக்குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட வருவாய் அலுவலர் திரு மு குருச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சி நடத்ததா பானா கத்தாடி திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் யுவன் சங்கராஜா இசை மற்றும் குரலில் சுப்பிரமணியன். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி.

2026 ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் 15/10/2026 அன்று காலை 10 மணியளவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முத்து அரங்கத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. எனவே தூத்துக்குடி மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன ஐஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ இந்திரன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் மதன் கார்கி வரிகளில் ஏஆர் ரகுமான் கேஷ் குரல்களில் சுப்ரண பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 6:56 இனி வாசிக்க கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நாளை 14/10/2026 புதன்கிழமை என்று ஒளிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி, 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள். ஏழு மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள், 7:45 இன்றைய தினம் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே. காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, இன்றைய சூழலில் நல்ல வேலை கிடைக்க படித்து பட்டம் பெற்றால் போதுமா தொழில் சார்ந்த அறிவு அவசியமா, 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு AK-203 துப்பாக்கி பற்றிய தகவல்கள், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்நேகிதியே மனபாரத்தை குறைக்கும் மருந்து எது பேச்சா அழுகையா தூக்கமா, 1 மணிக்கு நலம்தானா சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள், 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் போன்களில் டார்க் மோட் கண்களுக்கு நண்பனா எதிரியா பற்றிய தகவல்கள், 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், உலக உடற்காய தினத்தையொட்டி அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ ஜோஸ் லியோனார்டு அவர்களுடன் விழிப்புணர்வு நேர்காணல், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். ஏழு மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் விருந்தோம்பலில் விளைந்த பெருமை தமிழரின் விருந்தோம்பல் பண்பு, 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி ஒளி நேயர்களின் விருப்ப பாடல்கள்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 7 மணி, நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவல்களோடு திரை இசை நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். ஸோ எப்போவுமே நைட்டு வந்து என்ன பண்ணுவோம், தூங்கிட்டு இருக்கோம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை எடுப்போம். ஆனால் மணியை பார்க்கும்போது என்ன இருக்கும், 12 மணி, 1 மணி, ஏன் சில நேரங்களில் 2 மணி கூட ஆகியிருக்கும். இது எப்படி ஆகுது, என்ன ரீல்ஸ் வந்து அவ்வளோ நேரம் பார்த்துட்டோமே அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்ருப்போம். இது வந்து நம்மளுடைய தப்பு இல்லைங்க, நம்மளோட மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கலோட வேலை தான். அதுக்கு பேர் தான் டோபமைன். டோபமைன் அப்படிங்கிறது நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதாவது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமோ இல்லைன்னா ஒரு பரிசோ கிடைக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மூளை வந்து அந்த கெமிக்கலை வந்து சுரக்குமா. ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம மூளைக்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு த்ரில் அனுபவம் வந்து கிடைக்குது. ஏன்னா அடுத்து வந்து அதில் என்ன வரப்போகுது அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது இல்லையா. இந்த அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம மூளையை தூண்டி இன்னும் ஒரு ரீல்ஸ் வந்து நம்மளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரால் பண்ண வச்சுக்கிட்டு இருக்குது. அது அப்படியே இன்னொரு ரீல் அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு கியூரியாசிட்டியை வந்து நமக்கு உருவாக்கிறது. நொடிக்கணக்கில் வரக்கூடிய இந்த ரீல்ஸ் மூலமாக நம்ம மூளைக்கு தேவையான அந்த டோபமின் வந்து ரொம்பவே ஈஸியாக எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் வந்து கிடச்சிது. இதனால தான் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் படிக்க உட்காந்தாலோ இல்லை ஏதாவது வேலை செய்யணும்னு நினச்சாலோ நம்ம மூளையால் வந்து என்ன பண்ண முடியலை, கவனம் செலுத்த முடியலை. ஸோ இதை வந்து தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐயோ எப்படி ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோமே அப்படின்லாம் இல்லைங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணால், ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு வழி தான். தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், ஃபோனை வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து தூங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. குட்டி திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், விவேகா வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் குரலில்.

7 மணி 7 நிமிடத்தில் கேட்டிருக்கீங்க. அறிவியல் தகவலுடன் திரையிசை தான் நிலை பண்பலை 102.6. ஸோ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து எங்கே போவோம், ஹாஸ்பிட்டல் போகும்ல. அப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வெள்ளைக்கோட்டையும் அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பையும் போட்டுக்கிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மட்டும் அந்த வெள்ளை கலரில் கோட் போடுற டாக்டர்கள், ஆப்ரேஷன் தியேட்டரில் போனது மட்டும் ஏன் வேறு கலரில் ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு தெரியுமா? ஆப்ரேஷன் பண்ணுறப்ப வந்து டாக்டர்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த ரத்தத்தோட சிவப்பு நிறத்தையே ஒத்து பார்க்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து அந்த சிவப்பு நிறையை பார்த்துட்டு திடீர்னு வெள்ளை கலரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்கள்லாம் கூசும், இல்லைனா மங்களாக தெரிய ஆரம்பிக்கும். இதை தடுக்கிறதுக்காக தான் பச்சை இல்லைனா நீல நிறத்தை வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. நிறங்களோட சக்கரத்தில் சிவப்பு நிறத்துக்கு நேர் எதிரான நிறம் தான் பச்சை நிறம். இது வந்து கண்களுக்கு வந்து அப்படியே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. டாக்டர்களுடைய கண்கள் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு இந்த பச்சை நிறம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல வந்து ரத்தம் வந்து அதிகமாக வரும் இல்லையா. ஸோ அந்த நேரங்களில் ஒயிட் அந்த வெள்ளை கலரில் கோட்டு போட்டு அப்படின்னு நின்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தமெல்லாம் அதில் பட்டுட்டு திரும்ப அவங்க அதை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு உணர்வு இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கலர் வந்து தவிர்த்துக்க தான் சொல்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. சுரா திரைப்படத்திலேருந்து மணி சர்மா இசையில், கபிலன் வரிகளில், நவீன் மாலதி குரல்களில்.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஏழு மணி 13 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவலுடன் திரைசி நிகழ்ச்சி தான் நிலைப்பண்பலை 102.6. சின்ன வயசுலேருந்து ஒட்டகம் பாலைவன கப்பல் அது வந்து தன்னோட முதுகில் தண்ணீரை சேமித்து வைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் அந்த திமிலில் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்காதான். ஆனால் அப்போ அப்படி அந்த திமிலில் அப்போ என்ன தான் இருக்குது? ஒட்டகத்தோட அந்த திமில் இருக்கு இல்லையா, அதில் வந்து முழுக்க முழுக்க கொழுப்பு தான் இருக்கும். பாலைவனத்தில் வந்து பல நாட்கள் சாப்பாடு வந்து கிடைக்காது. அப்போ வந்து ஒட்டகம் வந்து இந்த திமிலில் இருக்க கொழுப்பை கரைச்சி தனக்கு தேவையான சக்தி வந்து அது எடுத்துக்கும். இந்த ஒரு திமில் இருந்தால் போதும் ஒட்டகத்தால் சாப்பிடாமல் 3 வாரம் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா. மற்ற விலங்குகளுக்கு உடல் முழுக்க கொழுப்பு பரவி இருக்கும், ஆனால் ஒட்டகத்துக்கு மட்டும் ஏன் வந்து குறிப்பாக முதுகில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுமா? பாலைவனத்தில் வெயில் கொளுத்துறப்போ சூரிய வெப்பம் வந்து நேராக முதுகில் தான் போகணும். இந்த திமில் வந்து ஒரு கூரை மாதிரி செயல்பட்டு சூரிய வெப்பத்தை உடலுக்குள்ளே இறங்க விடாமல் தடுத்துருது. ஒட்டகம் ஒரே நேரத்தில் 100 லிட்டர் தண்ணி குடிக்கும். அந்த தண்ணீர் அதோட இரத்த அணுக்கள்லையும் வயிற்று பகுதியிலையும் தான் சேமிக்கப்படுமே தவிர அதோட திமிலில் சேமிக்கப்படாது. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து டி இமானி செயல் விவேகா வரிகளில் முகேஷ் மதுஸ்ரீ குரல்களில் சுப்ரண பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பைக்லேயே போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து கடிக்க போகிற மாதிரி விடாமல் துரத்துறது வந்து கவனிச்சிருக்கீங்களா? அது ஏன் அப்படி நம்மளை துரத்துது அப்படின்னு தெரியுமா? நாய்கள் வந்து ஓநாய்களுடைய வம்சாவளி தான். அதுங்க வந்து மூளைக்குள்ள இன்னும் வேட்டை குணம் வந்து அப்படியே இருக்குது. வேகமாக ஓடுற ஒரு பொருளை பார்த்தது அப்படின்னு சொன்னால் நாயுடைய மூளை அதை வந்து தப்பிச்சு ஓடுற இறையாக தான் வந்து நினைக்கும். அதனால தான் நாய் துரத்துறப்போ ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்கள் வந்து வண்டி டயர்கள்லையோ இல்லை போஸ்ட் கம்பங்களையோ சிறுநீர் கழிக்கிறத வந்து பார்த்துருப்போம். அதோட ஏரியா அப்படின்னு வந்து அது சிறுநீர் கழித்து அந்த ஏரியாவை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய வண்டி டயர்லேயும் நம்ம ஏரியா நாய் வந்து சிறுநீர் கழித்து வச்சுருந்தது அப்படின்னா, நாம் அந்த வண்டியில் வேறு ஏரியாவுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நாய்க்கு இந்த வாசனை வந்து பிடிக்காமல் அப்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஏரியாவுக்குள்ள வேறு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கோபத்தில் நம்ம வண்டி பின்னாடி அப்படி துரத்திட்டு வரும். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ சிங்கம் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விவேக வரிகளில் பென்னி தயாள் மாணிக்க விநாயகங்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நாலு காலு பாச்சலில ரெண்டு கண்ணு மேச்சலில எட்டு தசை கூச்சலில தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தோற சிங்கம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நம்ம எல்லோருடைய தெருக்கள்லையுமே திருநாய்கள் வந்து இருக்கும். அந்த திருநாய்கள் எல்லாமே நம்ம நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ணாது. ஆனால் கார்லேயோ

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

7 மணி 27 நிமிடத்தோட அறிவியல் தகவல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துடும் அப்படி சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய தகவல் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக தில்லாலங்கடி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, இசையில் நா முத்துக்குமார் வருகையில் சிலம்பரசன், மானசி குரலில் சுப்பிரண. பாடல் வந்திருக்கு, கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சுங்க.

உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் நடைபெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் இரவு 7:30 ஒளிபரப்பாகும் ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ ஆசைஞ்சல் நிகழ்ச்சியிலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. முதலாவதாக டவுன் மேலரதிலிருந்து வசந்தி கருப்பசாமி, முத்துசௌமியா, அப்புறம் மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மோதிலால், நந்தினி, மான்ஷி, பிரணீதா, மணிமாலா, மந்தாகினி, மண்டோதரி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை நாமளும் கேட்டலாம்.

நேர்களே, அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:31 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சி ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் நீங்களும் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டுருக்கீங்கன்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் பாளையங்கோட்டை 6-2-7-0-0-2 அப்படிங்கிற முகவரிக்கு

7 மணி 36 நிமிடத்தில் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்வீக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன் ஜெயராணி, அப்புறம் மேலச்சவல் பி முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7:43 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கிறீங்க ஆசைஞ்சலம் இல்சா நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமழிசை, மணிவண்ணன், ராணி, வாகையூர் ராமசாமி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், கைத்தறி நகர் குமரன், குபேந்திரன் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் வண்டியூர் கவிபாரதியார், திரு சக்தி ஜனார்தனன், அஸ்ரீத், பவசியா, மஞ்சு, ஓகே சிவா, மஞ்சுளா, உபேந்திரன், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை நாமளும் கேட்டு வந்துடலாம்.

ஆசேஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கிட்டிருக்காங்க. காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, அப்புறம் நன்னிலம் நாராயணன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. தென்றல் படத்துலேருந்து அடித்தோழி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

7:54 நிமிடத்தில் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சி நிறைவாக வந்து பாடல் கேட்டிருக்காங்க. காரக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர் உடையாம்புலி பத்மா அருள்ராஜ் கேட்டிருக்காங்க. பண்ணையார் மத்மினி படத்துலேருந்து எனக்காக பிறந்தாய் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

நேயர்களே, நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். இன்னைக்கு கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை, இன்னும் சில நொடிகளில். அதைத் தொடர்ந்து 8:05 குக்கு நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பப்படலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 944-33-63-709 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை, இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சித் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லிக் சிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.

0: உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரான் மேலும் 4 ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்படவுள்ளன. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சந்திரகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடைராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மிர்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி இரவு வணக்கம் நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 8:05 நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்பலின் வாட்ஸ்அப் எண்ணான 9433-6074 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவுகளோ வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து ஒரு நேர் பாடல் கேட்டிருக்காங்க, யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம், நான் மேலப்பாண்டவர் மங்கலம், பத்ரகாளிம்மன் கோவில் தெரு, ஆறுமுகசாமி. எனக்கு என்னாசை மச்சான் படத்திலிருந்து சொருகுண்டு போற புள்ள அந்த சும்மா அடை இறக்கு இந்த பாட்டை தாருங்கள். நன்றி.

8:10 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியன், தாய் வீடு திரைப்படத்திலேருந்து உன்னை அழைத்து வந்து அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:15 குக்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழை 9443364074 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதை மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வைக்கால்பட்டியிலேருந்து அருண்மூர்த்தி கலையரசி கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே ஏ ராசாதான் படத்துலேருந்து அழகான மஞ்சப்புறம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 21 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலியிலேருந்து ஆதி ஸ்ரீராம், குங்குமச்சிமிழ் படத்துலேருந்து நிலவு தூங்கும் நேரம் அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

கேட்டிருக்கீங்க மத்தியாலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.3 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்ட ரசிகனா ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தியாகராஜ நகர்லேருந்து ஹர்ஷினி அனன்யா கேட்டிருக்காங்க. டோரதி படத்துலேருந்து முத்துமணி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:32 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடலாம்.

0: மகன யகன ரகன சகன.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: எட்டு மணி 19 நிமிடத்தில் கொக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து வினீத் ஐஸ்வர்யா கேட்டிருக்கிறாங்க. அதாகப்பட்டது மகாஜனங்கள் படத்துலேருந்து ஏனடி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:43 கொக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தென்காசியிலிருந்து நதி, ரெட்டைவால் குறிப்பிடத்துலேருந்து ராஜராஜ சோழன் அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:48 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்கள் இருக்காங்க. கோபாலசமுத்திரத்துலேருந்து துர்காதேவி, தாமிரபரணி படத்துலேருந்து தாலியே தேவையில்லாத பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.

0: 8:53 நிமிடத்தில் குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.1 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். அன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் பாடல் கேட்டிருந்தாங்க. பட் நேரமின்மை காரணமாக வந்து எல்லாருக்கும் எங்களால் வந்து பாடல் கொடுக்க முடியல. சார் வந்து பாடல் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர்கள் வந்து வாசிச்சிருந்தேன். காவூர் முருகன், தூத்துக்குடி சீதாலட்சுமி, சவளாபேரி பாண்டியன், பழையப்பேட்டை நல்லையா, குருவன்கோட்டை முருகன், தீபக், ஆலங்குளம் ஆஷினி, புதுக்குடி கமலேஷ், திலீப், கட்டேரிப்பட்டி ராஜ், விஜயா, வெங்கடேஸ்வர பாலகிருஷ்ணன், டவுன் வள்ளிராஜ், பிரம்மதேசம், துர்கா, தங்கராணி, சேரன் மகாதேவி விஜய், டவுன் சங்கரநாராயணன், பெரியசாமி, செய்துங்கநல்லூர் பூமாரி, ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், கரூர் ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா, ஆலங்குளம் கோபிகுமார், தேனி ரங்கநாதபுரம், எஸ்வி மணி, திலகவதி, கோபாலசமுத்திரம் கோமதி, வெள்ளங்குழி பாபு, டவுன் திரவியம், திருவனந்தபுரம் குமார், கோவை திலகவதி, சிந்துபுந்தரை முருகன் இவங்களாம் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவான நேயர் வந்து ஒரு பாடல் வந்து கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் வெங்கடாம்பேட்லேருந்து சித்ரா பேசுகிறேன். எனக்கு நான் அடிமையில் படத்துலேருந்து ஒரு ஜீவன் தான் அந்த சாங் வேணும். நன்றி.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேரம் 9:15. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். தொடர்வது இடைவிடாத இசைமலை.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 9:10 நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சரல். இன்னைக்கு இலக்கிய சரல் நிகழ்ச்சியில் முதுமொழி காஞ்சி கூறும் வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் முதுமொழி காஞ்சி. ஒற்றை அடிகளால் உலக நீதிகளை எடுத்து கூறுது முதுமொழி காஞ்சி. முதுமொழி அப்படின்னா பழமொழி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூட உண்டு. வாழ்க்கை வேண்டுவோன் சூழ்ச்சி தண்டான் அப்படின்னு வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுக்குது முதுமொழி காஞ்சி. வாழ்வில் செல்வாக்கு வேண்டுவன் தன்னுடைய செயல்களை ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னு வந்து இதுக்கு அர்த்தம். அது மாதிரி வாழாமல் வருந்தியது வருத்தம் என்று தான் வாழாமல் வருந்தி சேர்த்து வைத்த பொருளை செலவழிக்காமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற சொல்லுது. அதனால் திருப்தி மிக்க வாழ்க்கை அப்படிங்கிறது தானும் வாழ்ந்து தனக்கு உரியவர்களும் வாழ தன்னுடைய பொருளை செலவழிப்பது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது முதுமொழி காஞ்சி. தொடர்ந்து பேசலாம். அதுக்குள்ள நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. ராமன் தேடிய செய்தி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரலில்.

9:36 இலைக்கச்சரல் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 முதுமொழி காஞ்சிக்குறும் வாழ்வியல் சிந்தனைகள் தான் பேசிகிட்டு இருக்கோம். கல்வி அப்படிங்கிறது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அழியாத மிகப்பெரிய பெருஞ்செல்வம். இதை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அறிவும் வளமும் பாதுகாப்பும் கிடைக்குது. கற்றவன் ஒருவனின் தரத்தை அவனுடைய அறிவு வந்து வெளிக்காட்டிடும். கற்றது உடைமை காட்சியின் அறிவு அப்படிங்கிற அந்த வரியில் கல்வியால் அறிவு மேம்படும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்கிறது. நேராமல் கற்றது கல்வி என்ற வரிகளில் கல்வி கற்பவர் கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கு கைப்பொருள் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நன்முறையையும் காட்டுது. கல்வி அப்படிங்கிறது மனிதருக்கு மிகச்சிறந்த உயர்வை தரும் கருவியாகும். அதை ஆசிரியர் ஒருவரிடமிருந்து பணிந்து கற்க வேண்டும். கற்கும் முறையையும் வந்து குறிப்பிடுது முதுமொழி காஞ்சி. மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை என்ற பாடலடி கற்பதை விட கற்றவற்றை மறக்காமல் மூளையில் நிறுத்துவது சிறப்பு அப்படின்னு சொல்லி கல்வி பற்றி வந்து குறிப்பிட்டிருக்குது. தொடர்ந்து பேசலாம். அதுக்குள்ள நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. பட்டிக்கடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் சுசநாதன் இசையில், கண்ணதாசன் நெறியலில், பி சுசிலா குரலில்.

9:41 இலக்கியாச்சாரல் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. முதுமொழி காஞ்சிகுரும் வாழ்வியல் சிந்தனைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தனி மனிதன் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தாக வேண்டும், அதுவே அவன் உயிருக்கும் உடலுக்கும் நல்லது. ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற பாடலடி ஒழுக்கத்தை கல்வியினும் மேலாக வந்து காட்டுது. சிறியவர்கள் அறியாதவர்கள் ஒழுக்கம் மீறினால் அதனால் வந்து அவங்களுக்கு பெருந்துன்பம் இல்லை, ஆனால் சான்றோர் ஒழுக்கம் மீறக்கூடாது, அவ்வாறு மீறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு பாடலையும் சொல்லியிருக்காங்க. சிறியோர் ஒழுக்கம் சிறந்தோறும் பழியார் அப்படின்னு முதுமொழி காஞ்சி கூறுது. அது மட்டும் இல்லாமல் தனி மனிதனுடைய வாய்மை அப்படிங்கிறது அவனுக்கு பாதுகாப்பு தரும், அவனை சார்ந்தோருக்கும் அது வந்து பாதுகாப்பு தரும் அப்படிங்கிறத வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடைமை என்று கூறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கருந்தேல் கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து ஷியாம் பிலிப்ஸ் இசையில் கண்ணதாசன் வரியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோரா சதன் குரல்களிலே.

உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:47 நிமிடத்தில் இலக்கியச்சாரலை கேட்டுட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 முதுமொழி காஞ்சி கூறும் வாழ்வியல் சிந்தனைகளை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மனிதகுலம் நோயற்று நீண்ட காலம் வாழணும். நோயுற்றா வந்து அது வந்து செல்வத்தை வந்து நிம்மதியாக அப்புறம் எல்லாத்தையுமே அழைச்சிரும். அளவு மிகுந்த உண்டி உண்போருக்கு நோய் வந்து உறுதி அப்படின்னு வந்து சொல்லுது முதுமொழி காஞ்சி. உண்டி மெய்யோருக்கு உறுப்பினி எளிது. நோயுற்றவன் எவ்வளவு இன்பம் பெற்றாலும் அதில் அவன் இன்பம் அடைய இயலாது என்று நோய் வராமல் காக்க வேண்டும் என்பதை வந்து கூறுது. பிணி கிடந்தோன் பெற்ற இன்பம் நல்கூர்ந்தன்று அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக தெரியப்படுத்துது. இளமையின் சிறந்தன்று மெய்ப்பிணி இன்மை என்ற பாடலடியில் மெய்ப்பிணி இல்லாமல் வாழக்கூடிய அந்த நிலை தான் இளமையுடையோர் வாழ்வினை விட சிறந்ததாக அமையும் அப்படின்னு நோய் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றியும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில், புலமை பித்தன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

9:51 இலக்கியாச்சரால் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 முதுமொழி காஞ்சிபுரம் வாலியல் சேர்ந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். சமுதாயத்தில் முக்கிய இடம் வந்து நண்பர்களுக்குன்னு இருக்குது. ஈரம் இல்லாதது கிளை நட்பு அன்று அப்படிங்கிற அந்த பாடல், அன்பும் அருளும் கொண்ட நட்பு தான் நட்பு அப்படின்னு சொல்லி நட்புக்கு வந்து இலக்கணம் கூறுது. நல்ல நட்பை நண்பர்கள் செய்யும் எதிர்பார்ப்பு கருதாத உதவிகளால் அறியலாம் அப்படிங்கிறத சோரார் நல் நட்பு உதவியின் அறிவு அப்படிங்கிற அந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. நட்பு இல்லாமல் ஒரு ஒரு இடத்துல சென்று உதவிகளை கேட்கறது பயன் தராது அப்படிங்கிற அந்த கருத்தையும், நட்பில் வழிச்சேரல் நல்கூர்ந்தன்று அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக வந்து தெரியப்படுத்தியிருப்பாங்க. நிகழ்ச்சியில் இப்போ வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரியில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் சுப்ரமணிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:55 இலக்கியாச்சார நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இலக்கியாச்சார நிகழ்ச்சியில் முதுமொழி காஞ்சிபுரம் வாலியல் சிந்தனை பற்றி பல்வேறு விஷயங்களை பேசினோம். நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லுறேன். நிகழ்ச்சி நிறைவேடலாக இதேவினை திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரல் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 10 மணி, நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு ரசிங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காட்சிகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில் சார். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கர்மல இருந்து மல்லிகா பேசுறேன்
0: சார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படல் வேணும்?
1: எனக்கு எல்லாரும் நல்ல வேலை படத்துல இருந்து சிவப்பு கல்லு மூக்குத்தி அந்த பாட்டு போடுங்க சார்.
0: நீங்க கேட்ட படல் வந்துட்டு கேட்ட சீத்தல் வந்து அஞ்சுங்க.

0: 10 மணி 4 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நீங்கள் சங்க கேட்டுட்ருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா? எப்படி இருக்கீங்க? இங்கிருந்து எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் சங்கரபாண்டியபுரத்திலிருந்து வைரஸ் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மனசுக்கேத்த மகாராசால இருந்து
0: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசித்தோட நினைஞ்சிருங்க.
1: தேங்க்யூ சார்.

0: 10:09 சுகமான வரங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. மத்தியாலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பல்ல கேட்டிருக்கீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது வாழவந்தாலபுரம், ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படல் வேணும்?
1: படம் வந்து ராஜகுமாரன், பாடல் வந்து என்னவென்று சொல்வதாம்மா, அந்த பாடல் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சுங்க.
1: நன்றி நன்றி சார்.
2: ஐயையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
3: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:15 நிமிடத்தில் சுகமான வராங்க, நீங்கள் கேட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? இனிய இரவு வணக்கம் சார். ஞானவிஷம் சாருக்கு இனிய இரவு பொழுது இனிய வணக்கம்.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? நான் மாரவா தீரமணி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்
2: சார்? பொன்மணி படத்துல நெஞ்சி புள்ளு 102.6 பண்பலைன்னு தெரியுமா?
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசித்தலம் தெரிஞ்சுங்க.
2: ரொம்ப நன்றி சார்.

0: பத்து மணி 20 நிமிடத்தில் சுகமான வரங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுறதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பான ஞான வில்சன் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஆ சொல்லுங்க சார், என்ன படம் வேணும்?
1: எனக்கு வந்து கவிதை பாடும் அலைகள் படத்துல இருந்து உன்னை காணாம நான் இது அந்த படம் கொடுத்துருங்க சார்.
0: நீங்க கேட்ட படம் வந்துட்டு கேட்டு
1: நன்றி.

0: 10:26 சுகமான வராங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழைய மாத்தார்.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு உயர்ந்த உள்ளம் படத்துலேருந்து எங்கே என் ஜீவனை.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நடந்துருங்க.
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 32 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஆ
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி சார், நன்றி.

0: 10 மணி 35 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நீங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. மத்தியாலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: எனது பாடலை கேட்க அவளோடு கற்றுக்கொண்டிருக்கும் அன்பான அறிவாளர் கடையம் ஞான வீட்டு அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்களுக்கு எங்கிருந்து பேசுறீங்க?
1: சிந்து புந்தரை முருகன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மகளாக வந்தா என்ற பாடல் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

0: 10:42 சுகம நேரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோமா? எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கடல இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அருணோதயம் படத்துல இருந்து உலகமா இரம் சொல்லட்டுமே, உனக்கு நீலா நீதி மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசு நல்லபடி. இந்த பாட்டு வேணும் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சுங்க.
1: நன்றிங்க சார்.
2: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.

0: கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 47 நிமிடத்துல சுகமான ரங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: இரவு இணையம்
1: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் காரைக்கல்ல சார்.
1: நலமா இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன படல் வேணும்
2: சார்? படம் நானும் ஒரு தொழிலாளி. அதுல எடுத்து வைக்கணும் பின்னால அந்த படம் கொடுங்க.
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி.

0: 10:53 நிமிடத்தில் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. மத்தியலை 1897 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நலமா
0: இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நான் வளர்த்த தங்கை படத்துல இருந்து ஆண்கள் மனமே அப்படித்தான் அந்த பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி நன்றி நன்றி.

0: படித்தான்.
1: 10:56 சுகமானவர்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் கடையில் நெல்வேலிருந்து மாவடிக்கிலிருந்து மகாலட்சுமி பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படம் வேணும்?
2: சிரஞ்சலி படத்தில் இருந்து மலரே பேசு மௌன மொழி.
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி, தேங்க்யூ.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் புதுக்குடியிலிருந்து அனுராதா பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வாட்ச்மேன் வடிவேல் படத்துல இருந்து கிரணம் சூரியனை கண்டு கண்டு ரசிக்கும் அந்த படம்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துருக்கு, கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.6 இல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM Gold. தொடர்ந்து இடம்பெறுவது திரைகானம். முதலில் இதய கமலம் படத்திற்காக பி. சுசீலா.

0: The 23-year-old speed skater from Tamil Nadu finished on the podium in 40.85 seconds, continuing his incredible run following his unprecedented accomplishments at the 2025 World Speed Skating Championships. And with that, we end this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை, இதயத்தை திருடாதே ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலிப்பது மாப்பிள்ளை படத்திலிருந்து பாடல்கள்.
2: கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா.

வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லியேசும். ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லியேசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, பெத்தலக்குள் கொட்ட பாக்கு, ராணி அம்மா மனசு வச்சா நன்

விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்? நம் கைகளில் நாளைய ராஜ்யம், நம் கண்களில் நாளைய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்?

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம்

பாடுங்கள் புதிய கீர்த்தனம், எழுதுங்கள் புதிய சாசனம், மாறட்டும் சமுதாயமே. ஓ ஆடுங்கள் புதிய தாண்டவம், அழியட்டும் பழைய தத்துவம், அச்சங்கள் நமக்கில்லையே. ஓர் நாளும் ஓய்வதில்லையே நம் போராட்டம், ஓர் நாளும் சாய்வதில்லை.

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம் நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும் ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தாம் தாம் தாம் தம் தம் தம்

0: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை மாப்பிள்ளை, இதயத்தை திருடாதே ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं अमन यादव। प्रधानमंत्री नरेंद्र मोदी और कनाडा के प्रधानमंत्री मार्क कार्नी ने द्विपक्षीय संबंध

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆஷீஷ் பி ஏப்ரஹாம். Prime Minister Narendra Modi and his Canadian counterpart Mark Carney have agreed to build on the positive momentum

0: அக்பர் பிள்ளை அம்பிகாபதி யாரை காதல் கொண்டார்?
1: அர்ஜுனர்.

0: சபாஷன் லைலா.
1: ஹலோ என் சீசர்.
0: சபாஷன் லைலா.
1: ஹலோ என் சீசர்.
0: தமிழ் விடு தூது முன்னாளில், கிளி விடு தூது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நினைத்தாலே இனிக்கும் நூல்வேலி.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

நேரம் நள்ளிரவு 2:29:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேட்கலாம். அடுத்து ஒலிக்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ராகங்கள் அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள் செல்வம் வாருங்கள்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

நீ ஒன்றுதாமா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து நூல்வேலி படத்திலிருந்து சில பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் அஞ்சலி மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களின் கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் கிஷோரி அமோன்கர் அவர்களின் பாடல் கேட்கலாம். சுல்தான் கான் அவர்கள் சாரங்கி, பாலகிருஷ்ண ஐயர் அவர்கள் தபேலா.

அடுத்து தண்டபாணி தேசிகர் இயற்றிய மாட்சி மிகுந்த தாயே, ராகம் ஹிந்தோலம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மேல்சானான் குப்பம் எம் ஜெகன்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதிமப்பள்ளி AMD குமரன் அவர்கள் தவில். தொடர்ந்து அசைந்தாடும் மயில் ஒன்று என தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இயற்றிய கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மேல்சானான்குப்பம் எம் ஜெகன்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அதிமப்பள்ளி ஏஎம்டி குமரன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது நம்ம குழந்தைகள் படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 5:29:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ஸ்ரீ காஞ்சி காமாட்சி படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

அகிலம் போற்றும் கல்யாணி சதுர்வேத ரூபவாணி, வினயகற்ற வருவாயினி சதுர்வேத ரூபவாணி, வினயகற்ற வருவாயினி பாதுகாத்தருள்வாயினி பண்டாசுரனை.